வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பன்.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரப்பிரத மாதம் 24 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 29 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஐம்புலன்களையும் வென்ற குற்றமற்ற அறிவுடையவர்கள் செல்வம் இல்லையே என்பதற்காக பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். குறள் எண் 174 அதிகாரம் வெகாமை.
1: இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர்.
0: ஐம்புலன்களையும் வென்ற குற்றமற்ற அறிவுடையவர்கள் செல்வம் இல்லையே என்பதற்காக பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். குறள் எண் 174 அதிகாரம் வெகாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை களியக்கவளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லை, தென்காசி, தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6

நீ 3 நிமிடம். நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சியும் நேரங்கள். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் தூளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். நேர்களே, இன்று காலை 7 முதலாவதாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா. இந்த தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் பொறியியல் மேதை சர் எம் விஸ்வேஸ்வரா அவர்களை பற்றி கேட்க இருக்கிறீர்கள். பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் சிநேகிதிகள் பேசியிருக்கிறீங்க.

பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள் பற்றி கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1990 ஆண்டு வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கிறீர்கள்.

மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசைமழை. இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று ஈகையின் சிறப்புகளாக நற்றிணை கூறும் கருத்துக்கள். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இன்றைய

நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்றைய நேரலை நிகழ்ச்சிகளில் நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 256-11-33 அல்லது 256-11-32, இணைப்பெண்ணாக 0462.

குக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443336074.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், இது நாம் நன்கு அறிந்த ஒரு சொற்றொடர். ஒரு மொழியை பயிலும்போது தொடர் பயிற்சி வந்து முக்கியமானதாக இருக்குது. அந்த பயிற்சியின் மூலமாக நம் அகம் வந்து ஒரு மொழியோட இரண்டரை கலக்குது. அந்த இடத்திலிருந்து தான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகு தான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டா, நோய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. நொந்து போயிட்டேன், ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லது நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல், நொந்து போதல் அப்படின்றதுலேருந்து தான் நொய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்குது. இந்த நொய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்போ ஒரு நோய், டிசீஸ், ஆங்கிலத்திலையும் பாருங்கள், டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நோய், டிசீஸ் அப்படிங்கிறது வேறு ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை. உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியாக நிதானமாக தான் செய்ய முடியும், சத்தமாக கத்த முடியாது. ஸோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியாக நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம் இன்றைக்கி சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. இந்த நோய்மை, பேஷண்ட், இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் நாம் வாழ்கிறதுக்கு நடைப்பழக்கம் வெகுவாக உதவுது. காரணம் என்னென்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் 1000 ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதி தாய் வந்து ஆப்பிரிக்காவில் அந்த மண்டை ஓட்டில் கருப்பின தாய் தான் நமக்கு ஆதி தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேறு ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவன் நடந்து தான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ இல்லை வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்போ கிடையாது. உலகம் எங்கும் நடந்து தான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறையா இருக்குது. இப்போ வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்கள் கிழக்கு புறமாக போனால் நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ அதுக்கு இடையில் கடல்கோள் வந்து நடுவில் அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்கிறேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம் இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம் அமரும் சிற்றினமாக மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒன்று. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள், இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றின

0: பக்கமாக நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்போ இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்கில் அந்த டெஸ்க் ஜாபில் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமாக நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை, அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்கிற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கணும். இது எல்லாரும் சொல்கிறது தான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், அத்தோட உடலுறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: இனத்தோட உடலுறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:15. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:29.

நேர்களே, நேரம் சரியாக காலை 6:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நீங்கள் வாழ்க்கையை விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பதே நேரத்தை கொண்டுதான் உருவாக்கப்படுகிறது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:37. நினைத்ததை அடைய தன் எதிர்கால வாழ்க்கையை பணயம் வைக்கும் அளவிற்கு அந்த ஆசை கனவு பற்றி ஆழமாக யோசித்திருப்பவர்களுக்கு வெற்றியை பற்றி இம்மி அளவு கூட சந்தேகம் வராதாம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:45. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: மூன்றாவது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக லிப்பிட் உருவாக்கம், ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ்ட் லிப்பிட் சிந்தசிஸ். அதாவது லிப்பிட் அப்படின்னா இங்கே கொழுப்பு, அதிகமாக கொழுப்பை ஒரு பயிர் தயாரிக்க ஆரம்பிக்கும். அதான் மூன்றாவது படிநிலை. முதல் இரண்டு படிநிலைகள் அதாவது முழுமையான ஒளி சேர்க்கை அப்புறம் முழுமையான புரதம் உருவாக்கம், இந்த முதல் இரண்டு படிநிலைகளுக்கு ஒரு தாவரம் அதனுடைய ஊட்டச்சத்தை மட்டுமே பிரதானமா நம்பி இருக்கு. அந்த ஊட்டச்சத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், அயன், மேங்கனீஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், மாலிப்டினம் அண்ட் போரான். இந்த ஊட்டச்சத்துக்கள் பிரதானமா இருக்குது ஒரு பயிர்ல அப்படின்னா அந்த பயிர் முழுமையான ஒளிச்சேர்க்கையும் பண்ணும், அந்த ஒளிச்சேர்க்கையை பண்ணின அந்த சர்க்கரையை முழுமையான புரதமாகவும் மாற்றும். நான் இதை இப்படி சொல்லும் பொழுது நம்ம இந்த முதல் இரண்டு படிநிலைகளுக்கு நுண்ணுயிர்கள் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த ஊட்டச்சத்து அந்த பயிர்ல இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் அதாவது சூரிய ஒளி சேர்க்கையும் புரத உருவாக்கமும் இயல்பா நடந்துருது. நீங்க அதை ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவா அதாவது ஒரு தெளிப்பான் மூலமா இந்த ஊட்டச்சத்தை நீங்கள் கொடுத்தாலும் பயிர் அதை ஏற்றுக்கொண்டு இந்த இரண்டு படிநிலைகளை அடையும் அப்படின்றதுதான் நம்ம அதுல புரிஞ்சுக்கணும். நுண்ணுயிர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது, இந்த ஊட்டச்சத்து அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். மூன்றாவது படிநிலை லிப்பிட் சிந்தசிஸ்ன்னு வரும்பொழுது அதுக்கு கண்டிப்பாக நுண்ணுயிர்களுடைய உதவி தேவை. நீங்க இது ஒரு தெளிப்பான் மூலமா இந்த படிநிலையை அடைய முடியாது, மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் மூலமா தான் இது நடக்கணும். சோ இது நடக்கும் பொழுது ஒரு தாவரத்திற்கு என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா இலை மேல ஒரு கொழுப்பு படிவம் பரவும், வாக்ஸி லேயர், அதாவது மெழுகு போன்ற ஒரு கட்டமைப்பு நம்ம இலைகள் மேல பாக்குறோம் இல்லையா. அது எப்போ வரும் அப்படின்னா ஒரு தாவரம் இந்த மூன்றாவது படிநிலைக்கு வரும் பொழுதுதான் வரும். இந்த மூன்றாவது படிநிலை வரும் பொழுது அது எப்படி தாவரத்துக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றின் மூலமாக பரவும் ஒரு பூஞ்சை நோயோ இல்ல ஒரு பாக்டீரியல் நோயோ இந்த இலையின் மேல ஒரு மெழுகு கோட்டிங் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் எளிதாக அந்த தாவரத்தை தாக்கக்கூடிய தன்மையை பெறும். பட் இந்த நுண்ணுயிர் மூலமா

0: அந்த தாவரத்திற்கு அதன் இலைகள் மேல அந்த மெழுகு வருது, பாதுகாக்குது. அப்படின்னா காற்றின் மூலமாக பரவும் அந்த பூஞ்சை நோய்களோ பாக்டீரியல் நோய்களோ அந்த தாவரத்தை தாக்காது அப்படின்றதுதான் இந்த மூன்றாவது படிநிலை நமக்கு சொல்லும் பாடம். அடுத்து நான்காவது படிநிலை, இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக ஃபைட்டோ நியூட்ரியன்ட் உருவாக்கம், அதாவது ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் சிந்தசிஸ். ஒரு தாவரம் இந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் கூட்டத்தில் ஒரு அபரிமிதமான டைவர்சிட்டி இருக்கிறது. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு பயிர் சாகுபடி தான் பிரதானமாக பண்ணுறோம். ஒரு பயிர் சாகுபடி பண்ணும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் கூட்டம் தான் அந்த வேரை சுற்றி இருக்கும். பலதானிய பயிர் விதைக்கும் போது ஒரு பெரிய நுண்ணுயிர் கூட்டம், விதவிதமான நுண்ணுயிர் கூட்டம் அந்த மண்ணில் இருக்கும். அப்படி ஒரு விதவிதமான நுண்ணுயிர் கூட்டம் மண்ணில் பெருகி இருக்கும் பொழுது தான் ஒரு தாவரம் இந்த நான்காவது படிநிலை, அதாவது அதிகமான ஃபைட்டோ நியூட்ரியன்ட் உற்பத்தியை பண்ணும். இது எங்க முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பீட்டா கேரோட்டின், அதாவது கேரட்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் ஏன்னு சொல்லுவோம். அதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்டா கேரோட்டின், கேரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரோட்டினாய்ட்ஸ் பொதுவாக ஸ்டேஜ் ஒன்லேயே உருவாக வாய்ப்பு இருக்கு, அதாவது கம்ப்ளீட் போட்டோசிந்தசிஸ், அதாவது முழுமையான ஒளி சேர்க்கை அப்படின்ற முதல் நிலையிலேயே ஒரு சிறிய அளவிலான பீட்டா கரோட்டின் உருவாக வாய்ப்பு இருக்கு. காரணம் இந்த பீட்டா கரோட்டினோட ஊட்டச்சத்து தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன். அந்த அயன், அதாவது இரும்பு சத்து இருக்கும் பட்சத்தில் பீட்டா கரோட்டின் அங்கே உருவாகும். ஆனால் ஒரு தாவரம் அதிகபட்சமான, அதாவது இந்த மாதிரி பீட்டா கரோட்டின் கொண்ட அடர்த்தியான ஊட்டச்சத்து உள்ள ஒரு கேரட்டை உருவாக்கணும் அப்படின்னா அந்த தாவரத்துடைய மண்ணில் பல்வேறு விதமான நுண்ணுயிர் கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியம். ஸோ இதுதான் இந்த நான்காவது படிநிலை.
1: இதுவரை மீள் உருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 60 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 60 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 77% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தர்ஷினி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். கீரைகள் என்பது விலை குறைந்த எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை மருந்து. ஒரு தட்டு கீரை பொரியல், கீரை சாதம், கீரை கூழ் என்று வாரத்திற்கு 5 நாட்கள் உணவில் சேர்த்தால் போதும். மருந்து கடையை நோக்கி அடிக்கடி செல்ல வேண்டிய அவசியம் குறையும். நாம் பாரம்பரிய உணவு முறையில் கீரைகளுக்கு இருந்த முக்கியத்துவத்தை மீண்டும் நாம் கொண்டாட வேண்டிய நேரம் இது. தினமும் ஒரு வகை கீரை உங்கள் ஆரோக்கியத்திற்கு செய்யும் மிகப்பெரிய முதலீடு.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் தர்ஷினி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.
3: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்க பிரியா. இது ஏன் பூமி? எனக்கு அப்புறம் என்னோட சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் பயணிக்க போற பூமி. இதுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி 2 பெண் குழந்தைகள் உலகத்தோட எல்லாரோட அட்டென்ஷனையும் வாங்கியிருக்காங்க. அதுல முதல்ல நான் சொல்ல போறது மணிப்பூரை சேர்ந்து லிசி பிரியா. இந்த பாப்பா 6 வயசு இருக்கும் போது முதல் முறையா காலநடை மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறா. என்னடா இது, அப்ப நம்ம பூமி ரொம்ப ஆபத்துல இருக்கோ அப்படின்னு நினைச்ச லிசி பிரியா மண்டே வாரத்துல ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, மண்டே ஃபார் மதர் நேச்சர் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த இயற்கை அன்னைக்கு நான் ஒரு நாளை அர்ப்பணிக்க போறேன். அந்த ஒரு நாள்ல அந்த குட்டி பொண்ணு நிறைய மரங்களை நட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, உலக அதிசயத்துல ஒன்னா நம்ம எல்லாரும் வியந்து பாக்குற தாஜ்மஹல் இன்னைக்கு அது கலரையே இழந்துருச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா லிசி பிரியா தாஜ்மஹல்ல 1 இன்ச் கூட பிளாஸ்டிக் இருக்க கூடாது, எந்த கழிவுகளும் அங்க வந்துடக்கூடாதுங்கிறது, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணி அதுல ஓரளவுக்கு வெற்றியும் நடந்திருக்கு. ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பண்றாங்களே, நாமளும் இவங்களோட இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி டெல்லி பல்கலைக்கழகம் போல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் லிசி பிரியாக்கு ஆதரவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னை சுத்தி இருக்க பள்ளிக்கூடங்கள்ல காலநிலை மாற்றம் பத்தின பாடங்கள் உள்ள புகுத்தப்படணும் அப்படிங்கறத லிசி பிரியா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்ததுனால அந்த காரியமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லிசி பிரியா ஒரு கடையை திறந்திருக்காங்க, பிளாஸ்டிக் மணி ஷாப். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கடையில இருக்கிற எக்கோ ஃப்ரெண்ட்லியான பொருளை நீங்க வாங்கிக்க முடியும். அப்படி இவ்ளோ பண்ணிருக்கா அந்த பொண்ணு. இந்தியால சில பள்ளிக்கூடங்கள்ல 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்லயே லிசி பிரியாவை பத்தி இப்ப வந்திருக்கு. 2வது பெண் குழந்தை வந்து கிரெட்டா தன்பர். இவங்க ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 8 வயசு இருக்கும் போது அவங்க பள்ளி ஆசிரியர் காலநிலை மாற்றத்தை பத்தி வகுப்புல சொல்றாங்க. கிரெட்டா தன்பர் அதிர்ச்சி, இது யாருமே இவ்வளவு நாள் சொல்லலையே, இவ்வளவு ஆபத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு வீட்டுக்கு போய் அதை மட்டுமே சிந்திச்சிட்டு இருந்த கிரெட்டா வேற எது மேலயும் அவங்க நாட்டத்தை செலுத்தல. அவங்க பெற்றோர்கள் பயந்து மருத்துவர்கள் கிட்ட அவங்களை கூட்டிட்டு போறாங்க. இந்த குழந்தைக்கு தான் எதுல போக்கஸ் பண்றாங்களோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க முழு நாட்டத்தை செலுத்த முடியும். மத்த சுத்தி நடக்கிற எந்த விஷயங்களோ அவங்களுக்கு ஒரு பொருட்டா இருக்காது அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க. அப்பதான் அவங்க பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருச்சு, கிரெட்டா அவளோட நாட்டம் கிளைமேட்டிக் சேஞ்ச், காலநிலை மாற்றம் பத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிரெட்டாவோட சேர்ந்து அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி லிசி பிரியா மண்டே ஃபார் மதர் நேச்சர் அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கிரெட்டா ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமையில நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அப்போ என்ன பண்ணுவாங்க கிரெட்டா? அவங்க பெரிய பெரிய தலைவர்களும் நாட்டு தலைவர்கள் கூடுற இடங்களுக்கும் வெளியில உட்காந்து என்னோட பூமிய நீங்க பாதுகாத்து கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களை பார்த்து உலகம் பூரா இருக்க நிறைய குழந்தைகள் ஆதரவா வாரத்துல ஒரு நாள் நாங்களும் எங்க தலைவர்களை சந்திச்சு எங்களோட கேள்விகளையும் எங்களுக்கு தேவையானதையும் நாங்க கேட்போம் அப்படின்னு முடிவெடுத்து உலகம் பூரா எல்லாரோட பார்வையிலையும் கிரெட்டா பட்டாங்க. இன்னைக்குமே அவங்க உலகம் பூரா டிராவல் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிராவல் பண்றாங்க. நியூஸ் பேப்பர்ல எழுதுறாங்க, சோசியல் மீடியால எழுதுறாங்க, இப்படி தொடர்ச்சியா கிளைமேட்டிக் சேஞ்ச் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அப்பாடி குழந்தைங்களால இவ்வளவு பண்ண முடியுமா? அப்ப நம்ம குழந்தைங்க என்ன பண்றது? ஃப்ரைடே ஸ்கூல்ல கட் பண்ண சொல்லாமா? சேர்ந்து இயற்கையோட பயணிப்போம். நன்றி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி நேர்களே. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும், நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு பேரலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று மாணவர்கள், படித்து முடித்து விட்டு வேலை தேடுவோர், தொழில் முனைவோர் என்ன தொழில் செய்ய விரும்புகிறார்களோ அந்த தொழிலில் பயிற்சி பெற விரும்புவோர், இப்படி பல தரப்பினரும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், டியூஷன் பள்ளியிலே படிப்பார்கள், கல்லூரியில் படிப்பார்கள், மாலை நேரம் சனி ஞாயிறு டியூஷன் படித்து தங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்த நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள் விரும்புகிறார்கள். இப்படி பலருக்கான பயிற்சி மையம் இந்தியா முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி, தையல் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்றாட மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 10 பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் எல்லோரும் கிராமங்களிலே இருந்து நகர்களிலே, பெரிய நகர்கள் வரை நடத்துவார்கள். இன்று அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் பல இலவச பயிற்சிகளை கொண்டு வந்து விட்டதாலும், பல்வேறு நிறுவனங்களை அரசே தத்தெடுத்து அவர்கள் மூலம் நிறைய பயிற்சிகளை கொடுப்பதாலும், கட்டண பயிற்சிகளுக்கு அல்லது ஏசி செய்து சிறந்த வகையிலே புத்தகங்கள் கொடுத்து அரசாங்க சான்றிதழ் வழங்கக்கூடிய தொழிற்பயிற்சி மையங்கள் குறைந்து விட்டன. ஏனென்றால் வெவ்வேறு இடங்களிலே இலவச பயிற்சிகள் கிடைக்கும் போது யார் கட்டண பயிற்சிக்கு வருவார்கள்? ஆனால் பெரிய அளவிலே முதலீடு செய்து நீட் தேர்விலே தொடங்கி பல்வேறு போட்டித் தேர்வுகள் வரை பயிற்சி கொடுக்கிறார்கள். பகலிலே பல்வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி, அதாவது நான் சொன்னேன் அல்லவா, கம்ப்யூட்டரில் இருந்து டைப்ரைட்டிங்கிலே தொடங்கி கம்பி கட்டுகின்ற வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புவதற்கு கட்டிட வேலைகளை எப்படி செய்வது, கம்பி கட்டுவது, கொத்தனார் சித்தால் வேலைக்கு கூட இப்போது அருமையான பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பயிற்சிகளோடு மற்றவற்றையும் இணைத்து பெரிய அளவில் நடத்தினால்தான் இன்று லாபகரமாக இருக்கும். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே திருநெல்வேலி பாளையங்கோட்டை புதிய பஸ் ஸ்டாண்டுகளை சுற்றி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு 20 மேற்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நீட் பயிற்சிகள், மேல் படிப்புக்கான பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மையங்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்படித்தான் சென்னை, மதுரை, கோவை, சேலம் போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தொடங்கிவிட்டார்கள். பல கல்லூரிகள், பள்ளிகள் துணை தொழிலாக தங்களுடைய பில்டிங்குகளிலேயே பல பயிற்சிகளை கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனை தனியாக செய்வதற்கு பலர் ட்ரஸ்ட் தொடங்க வேண்டும், அறக்கட்டளை தொடங்க வேண்டும், அல்லது என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அரசு சாரா தொண்டு நிறுவனம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு புறம், அது உங்களுடைய விருப்பம். சொந்தமாகவே ப்ரோபரேட்டர்ஷிப்பாக அல்லது பார்ட்னர்ஷிப்பாக பலர் இணைந்து கூட இந்த பயிற்சி மையங்களை நடத்துகிறார்கள். அரசு அதற்கு தேவையான அந்த லைசன்ஸ்கள் என்று சொல்லக்கூடிய சிறு தொழில் பதிவு, ஜிஎஸ்டி போன்ற அனைத்து பதிவுகளையும் அதற்கு கொடுக்கிறார்கள். அப்படி இலவசமாக அல்லது அரசு உதவியை எதிர்பார்த்து ஒரு மையத்தை நடத்த விரும்பினால் நீங்கள் சங்கம் அல்லது ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலமாக தொடங்குங்கள். இல்லை, நான் எனக்கு அரசனுடைய உதவி தேவையில்லை, நான் பல்வேறு பயிற்சிகள்

0: கட்டண பயிற்சிகளைத்தான் கொடுப்பேன். ஏசி அறையை வைத்திருப்பேன். நல்ல தரமான ஆசிரியர்களை போடுவேன். ஒரு சிலவற்றுக்கு அரசு சான்றிதழ், சிலவற்றுக்கு நாங்களே சர்டிஃபிகேட் கொடுப்போம் என்று அந்த கண்டிஷனை சொல்லி பயிற்சி கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே பல்வேறு பயிற்சிகளை தொடங்குவதற்கு இன்று அதற்கு நல்ல பெரிய இடம் தேவை. அவர்களுக்கு அமர்ந்து ஆலோசனை அறை ஒன்று தேவை. அவர்கள் அந்த பல்வேறு கருவிகள் தேவைப்பட்டால் அந்த கருவிகளை வைத்து பயிற்சி கொடுப்பதற்கு இடமும், அந்த வருகின்றவர்கள் வாகனங்களை நிப்பாட்டுவதற்கு இடமும், ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் எல்லாம் செய்து தர வேண்டும். அப்போது தான் அதற்குரிய அரசு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அரசு சான்றிதழ் கொடுப்பார்கள். இதற்கு இப்போதெல்லாம் 50 லட்சம் ரூபாய் வரை முதலீடு தேவைப்படுகிறது. ஏனென்றால் 5 முதல் 10 லட்சம் ரூபாயை பெரிய இடங்களுக்கு அட்வான்ஸ் கேட்கிறார்கள். கிராமங்களிலேயே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்பார்கள். இந்த வாகன வசதி, தண்ணீர் குடிநீர் போன்ற அனைத்து வசதிகளும் உள்ள இடங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. எனவே அட்வான்ஸுக்கு ஒரு தொகை போய்விடும். என்ன பயிற்சி தொடங்க இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இயந்திரங்கள். நீங்கள் வாகன ரிப்பேரிங் சர்வீஸிங் பயிற்சி கொடுக்க வேண்டுமானால் அதற்குரிய கருவிகளை நீங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும். செல்ஃபோன் ரிப்பேரிங் சர்வீஸிங் பயிற்சி கொடுக்க விரும்பினால் அதற்குரிய கம்ப்யூட்டர், அதற்குரிய சாதனங்களை நீங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் என்றால் கம்ப்யூட்டர்கள் 3 or 4 வேண்டும். டெய்லரிங் பயிற்சி என்றால் கட்டிங் டேபிள், டெய்லரிங், இன்னர்லாக் மிஷின் போன்ற மிஷின்கள் தேவை. இப்படி நீங்கள் உங்கள் பகுதிக்கு ஏற்ற தேர்ந்தெடுக்க எந்த தொழிலை இங்கு நன்கு பயிற்சி வர வருவார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அதற்குரிய இயந்திரங்களை வாங்க வேண்டும். பெரிய அளவிலை செய்யும் போது 10 முதல் 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த கருவிகள் எல்லாம் தேவை. அப்போது முதலீடு அதிகமாகிவிடுகிறது. அதன் பின் அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான இதர பொருட்கள், தேவையான வகுப்பு அறை, இவையெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்தால் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வகுப்பிலே தியரி படிப்பார்கள். அதன் பிறகு அந்த இயந்திரங்களை ஓட்டி பழகுவார்கள். உங்களுடைய இடத்திற்கு ஏற்றாற்போல் அந்த பயிற்சிகளை தேர்ந்தெடுங்கள். அந்த தேவையான இதர பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்க வேண்டும். அதற்கு 2 முதல் 5 லட்சம் ஆகலாம். எனவே தான் 20 லட்சம் முதல் 50 லட்சம் வரை நீங்கள் வைத்திருந்தால் மட்டுமே நகரை பொறுத்தவரையிலே அந்தந்த நகருக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய முதலீடை போட்டால் மட்டுமே பெரிய லாபம் பெற முடியும். காரணம், சனி ஞாயிறும் பயிற்சி நடந்து கொண்டே இருக்கும். காலை 6 மணியிலிருந்து இரவு 10:30 வரை பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய மையங்கள் எனக்கு தெரியும். அதுபோல் சனி ஞாயிறு மட்டும் பல்வேறு இடங்களிலே பயிற்சிகள் நடக்கின்றன. வேறு இடங்களிலே வேலை வாய்ப்பவர்களுக்கு மாதம் 8 நாள் என்று. எனவே இது ஒரு லாபகரமான துறை. ஆனால் அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப அந்தந்த பகுதியில் உள்ள ஊராட்சி அலுவலகத்தில் அதற்குரிய அனுமதியை பெற வேண்டும். சிறு தொழிலாக பதிவு பெற வேண்டுமானால் மாவட்ட தொழில் மையத்தை அணுக வேண்டும். உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டு இருந்தால் உணவு பதப்படுத்தல் பயிற்சி நீங்கள் கொடுத்து தயாரிக்க விரும்பினால் உணவு சார்ந்த துறையினுடைய லைசன்ஸ் பெற வேண்டும். அப்போது தான் நீங்கள் அரசு சான்றிதழ்களை கொடுக்க முடியும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் போல தமிழ்நாடு சிறுதொழில் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம் என்று நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள், தாட்கோ, ஆதிராவலர்களுக்கு தாட்கோ, பிற்பட்டோருக்கு தமிழ்நாடு பிற்பட்டோர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களுடைய பயிற்சியாளர்களுக்கு ஸ்டைவண்டும் உங்களுக்கு கட்டணத்தில் குறிப்பிட்ட அளவையும் செலுத்துவார்கள். அப்போது தான் நீங்கள் லாபகரமாக நடத்தலாம். மாலை நேரங்களிலே மாலை நேர பள்ளி போன்று டியூஷன் சென்டர் வைக்கலாம். சனி ஞாயிறுக்கு என்று பிளஸ் 2, 10th டிகிரி ஃபைனல் இயர் படிப்பவர்களுக்கு டியூஷன் சென்டராகவும் அதை பயன்படுத்தலாம். நல்ல லாபகரமான தொழில். அவ்வப்போது ஆசிரியர்களை நியமித்து பகுதி நேரமாகவும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பலருக்கு வேலை வாய்ப்பையும், நிறைய பேருக்கு எதிர்கால வேலையையும் வாய்ப்பையும், தொழில் தொடங்க வேண்டிய தொழில் முனைவோருக்கு ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி மையங்களை தொடங்கி நீங்களும் வளம் வளரலாம். பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம். நிறைய பேருடைய வாழ்க்கை அவருடைய மதிப்பெண்கள் வைத்துத்தான் முடிவெடுக்கப்படுகிறது. நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு உங்களுடைய டியூஷன் சென்டரும் பயனுள்ளதாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சித்தார்த் மகாதேவன் பாடியிருக்காங்க, விவேகா அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. அனிருத் இசையில். நேரம் சரியாக 7:09.

0: 7:14 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்து நம் தாய்மொழி தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினம் தினம் நமது தமிழை அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று எம் இளங்கோ அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: தமிழில் உள்ள அறநூற்களில் நான்மணி கடிகை என்பது அறத்தை முழுதுற எடுத்து இயம்பும்

நாழிகை என்ற சொல்லுக்கு துண்டம், நாழிகை, கரகம், உங்களம், குத்துக்கல், தோள்வளை, ஊர்ச்சபை, மங்கள பாடகன், முகூர்த்தம் பார்ப்பவன், கேடகம், திரைச்சீலை, கட்டுவடம் போன்ற பல பொருள்கள் உண்டு. இங்கு கடிகை என்பது ஆபரணத்தை குறிக்கும். நான்கு, நவமணிகளால் ஆன ஆபரணம் என்பது பொருள். ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணிகள் போன்ற சிறந்த கருத்துக்கள், வாழ்க்கைக்கு நலம் பயக்கின்ற கருத்துக்கள், இம்மைக்கும் மறுமைக்கும் நலன் தருகின்ற நல்ல பெரும் கருத்துக்களை தருவது இந்நூல். இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது இவர் இயற்பெயராகவோ அல்லது ஊர்பெயராகவோ இருக்கலாம். நான்மணிக்கடிகையிலே ஒரு அழகு பாடல், கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள் அரிதாரம் பிறக்கும், பெரும் கடலுள் பல் விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல் ஆள் பிறக்கும் குடி. அதாவது மக்கள் விரும்புகின்ற நறுமணப் பொருளாகிய அகில் கள்ளியிலிருந்து கிடைக்கிறது. நறுமணம் மிக்க அரிதாரம் மான் வயிற்றில் இருந்து கிடைக்கிறது. எவராலும் விரும்பப்படாத, தாகம் தீர்க்காத உப்பு நீராகிய பெரும் கடலுள் விலை மதிப்புடைய முத்து கிடைக்கிறது. உயர்ந்த பொருள்கள் உயர்ந்த இடத்தில் கிடைத்தால்தான் மகிழ்ப்பு என்பது இல்லை. இதுபோல் நன்மக்கள் எல்லா குடியிலும் பிறப்பார்கள். உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று எண்ணினால் அக்கருத்து முற்றிலுமாக தவறு என்பதை இப்பாடல் எடுத்துரைக்கிறது. நம் நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, சேத்தில் பிறந்த செந்தாமரை. அதாவது நல்ல மனமிக்க மக்கள் விரும்பக்கூடிய அந்த செந்தாமரை கூட சேற்றில்தான் முளைக்கிறது. அதுபோலத்தான் மனிதர்களை சிந்திக்க வைக்கின்ற வாழ்வியலை, சமுதாய தத்துவத்தை பேசுகின்ற கருத்துக்களை உடைய பாடல்களை இந்நூல் எடுத்து இயம்புகிறது. முட்கள் நிறைந்த சாதாரண கள்ளிச்செடி, அங்குதான் அகில் பிறக்கிறது. சாதாரணமான மக்களால் விரும்பப்படுகின்ற மானாக இருந்தாலும் அது ஒரு விலை மதிப்புரிய மான் அல்ல. அந்த மானினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய அரிதாரம், அரிதாரம் என்பது கோரவசனை, மிகச்சிறந்த மருத்துவ குணமுடையது. அலைகள் மோதக்கூடிய உப்பு நீர் கரிப்பு உடைய விலை மதிப்பில்லாத முத்து கிடைக்கிறது. உலகமே வியந்து போற்றுகின்ற நல்ல மனிதர்கள் எந்த குடியில் எப்பொழுது பிறப்பார்கள் யாருக்கும் தெரியாது. ஒருவருடைய நற்குணமும் மேன்மையும் அவர் பிறக்கும் குலத்தையோ அல்லது குடும்பத்தையோ பொறுத்தது அல்ல. தாழ் நிறம் அல்லது எளிய சூழலில் கூட மிகச்சிறந்த சான்றோர்கள் தோன்றுவார்கள் என்பதனை தமிழகம் வரலாறு பலமுறை கண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்த்துவதுதான் இந்த பாடல். பாரதி சொல்லுவான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறை உடையவர்கள் மேலோர், உயிரிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று பாப்பாவுக்கு சொல்வது போல் மனிதர்களுக்கு முதியவர்களிடம் எடுத்துரைக்கிறான். ஒளவை பாட்டி சொல்லுவார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வெழுவா நெறிமுறையின் மேதினையில், இட்டோர் பெரியோர் இடாதோர் எளிகுணத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. உண்மையை ஆராய்ந்து கூறினால் உலகில் பிறப்பால் ஜாதிகள் இல்லை, நீதி தவறாத நெறிமுறையின்படி இரண்டே ஜாதிகள் இருக்கின்றன. ஒன்று மற்றவருக்கு கொடுத்து உதவும் தன்மை உடையவர்கள், அவர்கள் பெரியவர்கள். எதையுமே பிறருக்கு கொடுக்காமல் தமக்கென்று வாழும் சிறுமை குணம் உடையவர்கள் தாழ்ந்தவர்கள். இதுவே உலகின் நிலைப்பாடு என்று ஒளவை பாட்டி அடித்து கூறுகிறார். வள்ளுவ பெருந்தகையும்
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு.

0: பூவா, செய்தொழில் வேற்றுமையான் என்று எடுத்துரைக்கிறார். மனிதர்களின் பண்பு பிறப்பு அடிப்படையில் மனிதர்கள் நிர்மாணம் செய்யப்படுவது அல்ல. எல்லோரும் பிறப்பால் சமமானவர்களே. அவர்கள் செய்கின்ற தொழிலின் தன்மை மற்றும் சிறப்பை பொறுத்தே மானிடத்தினுடைய பெருமை வேறுபடுகிறது, மதிக்கப்படுகிறது, உலகத்தாரால் பேசப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது என்பது வள்ளுவம் தரும் வாழ்வியல் சிந்தனை. நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழை அமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:20. நிகழ்ச்சியில் அடுத்து நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். செம்மை நிவாஸ் அபாய் பாடியிருக்காங்க பிரேம் அவர்களின் இசையில வைரமுத்து வரிகளில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி சொல்ல போகிறேன். என் கிளாஸில் கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எனக்கு இங்கிலீஷில் என்ன பேசணும் அப்படிங்கிறது நல்ல தெரியுது, ஆனாலும் எனக்கு உடனே ஒரு இடத்துல பேசும்போது தமிழ் தான் என்னால் பேச வருது, இது எதனால் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், அது வீடியோ கிளாஸாக இருந்ததுன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்து காட்டுவேன். இப்போ கண்டெய்னர் அப்படின்னா நான் அந்த பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அந்த பேரை நீங்கள் யூகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஒரு ஓவல் ஷேப்ட் அப்படின்னு வைங்களேன், நம்ம டிஃபன் இதெல்லாம் அதில் வச்சுக்கலாம், அதை எடுத்து காமிச்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்பேன். இது என்ன அப்படின்னும் எல்லாரும் உடனே பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், இதுக்கு தமிழ் பேர் தெரியாதா? தமிழ் பேர் தெரியும். என்ன? டப்பா. ஏன் அதை முதல்ல சொல்லலை? டப்பாங்கிற தமிழ் வார்த்தை வராமல் பாக்ஸ்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏன் வந்தது? அடுத்து இன்னொரு இந்த தலை சீவிர, இதை எடுத்து காமிப்பேன். நான் பேர் சொல்லலை, அவங்க பேர் சொல்லணுங்கிறதுனால, ஏன்னா அது வீடியோ கிளாஸு, நான் இந்த இது ஆடியோ அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதை எடுத்து காமிச்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்பேன், அவங்க உடனே அது சீப்பு அப்படிம்பாங்க. நான் இதுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்பேன், தெரியும், கோம், COMB, ஆனால் பி வந்து சைலண்ட், அப்போ கோம் அப்படின்னு சொல்லணும். அங்கே இங்கிலீஷில் பாக்ஸ்னு சொன்னீங்க, இங்கே தமிழில் சீப்புன்னு சொல்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்பேன். இதுதான் அதில் உள்ள விஷயம், அதில் உள்ள சூட்சமம் அது தான். அதாவது பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க டப்பாங்கிற வார்த்தையை விட அப்படின்னா உங்கள் மனசில் உடனே பாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சீப்புக்கு பதிலாக நீங்கள் கோம் அப்படிங்கிற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை, அதனால தான் அது நீங்கள் உடனே வர்றதில்லை. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு உங்கள் பேர் என்ன அப்படின்னு யார்ட்டையும் கேட்கணும் அப்படின்னா யாருமே தப்பாக கேட்க மாட்டீங்க, உடனே வந்துடும் வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது, இல்லையா? ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் கிளாஸில் என்கொயரி யார் கேட்டாலும் சரி, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறது தான் என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஈவன் டீச்சர்ஸ், 10 வருஷம் டீச்சராக இருந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க, வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம். நான் மறுபடியும் சொல்லுவேன், ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா மறுபடியும், இல்லை சார் இது ஈஸியான க்வெஸ்சன் தானே, இது நான் சொல்கிறது சரிதானே அப்படிம்பாங்க. ஆனால் அது ஃபாதர் நேம் இல்லை, ஃபாதர்ஸ் நேம். ஏன் வந்து இது வரல? வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக

0: சொல்ல வருது. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறது ஏன் சொல்ல வரலை அப்படின்னா, நம்ம ஒருத்தர் பேரை கேட்கறது அதிகமாக கேட்டிருப்போம். அப்போ ஒன்று, நம்ம நிறைய பழக்கத்தில் இருக்கணும், நம்ம பழகியிருக்கணும். நம்ம பழகினதப்புறம் நாம் அதை புழக்கத்தில் வச்சுருக்கோமா? புழக்கம்னா ஹேபிட், புழக்கம்னா யூசேஜ். நம்ம அதை யூஸ் பண்ணுறோமா? நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண நான் தான் சொல்லுவேன், அவர் கையை கொஞ்சம் மேலே தள்ளி பிடிச்சிக்கிட்டு நமக்கு தமிழ் எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல லெவலில் பேச வரும். இங்கிலீஷே கொஞ்சம் கீழே தாழ்வாக பிடிச்சிக்கிட்டு, இங்கிலீஷ் இப்போ இந்த லெவலில் இருக்குன்னு வைங்க, அது கொஞ்சம் மேலே இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ மெல்ல மெல்ல நீங்கள் அந்த இங்கிலீஷ் அதிகம் யூஸ் பண்ண ஒரு ஸ்டேஜில் தமிழ் அளவுக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் தமிழ்னா தமிழில் பேசலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பேசலாம். இன்னும் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா, நீங்கள் இங்கிலீஷ் அதிகம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டப்பாங்கிற வார்த்தை வராது, பாக்ஸ்னு வர்ற மாதிரி உங்களுக்கு தமிழில் பேசுகிறத விட இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பை த வே, அது கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லதில்லை, கம்ஃபர்டபுள் அவ்வளோதான், கம்ஃபே அப்படின்னு வர்றதில்லை. ஓகே, தேங்க்யூ, நாளை பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். விஷால் அனிருத் பாடியிருக்காங்க. அனிருத் இசையில் யுக பாரதி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் சரியாக காலை 7:36 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி 32 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 44, வெண்டைக்காய் 33 ரூபாயில் இருக்குது, புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 12, அவரைக்காய் 80, கொத்தவரங்காய் 25, பாகற்காய் சிறியது 60 ரூபாயில் இருக்கு, பெரியது 45 ரூபாயில் இருக்கு, பச்சை மிளகாய் 46, முருங்கைக்காய் 28, பெரிய வெங்காயம் 62, சின்ன வெங்காயம் 90 ரூபாயில் இருக்கு, காராமணி 26 ரூபாயில் இருக்கு, கோவைக்காய் 50, தேங்காய் பெரியது 60 ரூபாயில் இருக்கு, சிறியது 56 ரூபாயில் இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாய், மல்லி இலை 45, புதினா 70, கருவேப்பிலை 40, வெள்ளரிக்காய் 16, இஞ்சி 180, மாங்காய் 100 ரூபாயில் இருக்கு, நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 28, கேரட் 52, ரிங் பீன்ஸ் 90 ரூபாயில் இருக்கு, சௌச்சவ் 40 ரூபாய், முட்டைகோஸ் 24, பீட்ரூட் 40 ரூபாய், காலிஃபிளவர் 44, குடமிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 50, பூண்டு வெள்ளை பூண்டு வந்து 300 ரூபாயிலும் இருக்கு, 220 ரூபாயிலும் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 130 ரூபாய், சோயாபீன்ஸ் 120 ரூபாய், பச்சை பட்டாணி 160, சேம்பு 50, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 60 ரூபாயில் இருக்கு, பனங்கிழங்கு 60 ரூபாயில இருக்கு. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம் பழம் 80 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 220 ரூபாயில் இருக்கு, ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை 200, கொய்யா பழம் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50, பப்பாளி 40, நெல்லிக்காய் 55, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிருணிப்பழம் 50, சீட்டாப்பழம் 100, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கருப்பு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கர் ஞானமூர்த்தி பாடியிருக்காங்க. சாய் அபயங்கர் இசையில விஷ்ணு தேவன் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டு இருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியாக காலை 7:43 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பர்ண நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இப்போ இன்றைய தினம் குறித்து தான் கேட்க போகிறோம். இன்று வந்து ரொம்ப முக்கியமான 2 தினங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனநாயக தினம், இன்னொன்று பொறியாளர்கள் தினம், இன்ஜினியர்ஸ் டே. 2 நாட்களும் இன்று தான் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ உலக ஜனநாயக தினம் இன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அன்று உலகம் முழுவதும் உலக ஜனநாயக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 2007 இந்த தினம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 2008 கடைபிடிச்சிட்டு வரும். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களாட்சியின் மாண்புகளையும் மனித உரிமைகளையும் உலக அளவில் பாதுகாப்பதே இந்த தினத்தின் முதன்மையான நோக்கமாக இருக்கு. இப்போ ஜனநாயகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய முக்கிய தூண்கள் இருக்கு. அதில் முக்கியமாக ஜனநாயகம் அப்படிங்கிறது வெறும் தேர்தலோ இல்லை வாக்களிப்பதோடு முடிஞ்சிடாது. அது ஒரு நாட்டின் குடிமக்களின் அன்றாட வாழ்வோடும் சுதந்திரத்தோடும் பிணைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு அடிப்படை ஜனநாயகத்தின் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாதி மத இன பாலின பாகுபாடின்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தின் அடிப்படை அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மக்களின் பங்களிப்பு, இப்போ நாட்டின் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் சாதாரண குடிமக்களும் நேரடியாகவோ இல்லது மறைமுகமாகவோ பங்கெடுப்பது அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண்களில் ஒரு முக்கியமான தூண். பேச்சுரிமை, அப்புறம் கருத்து சுதந்திரம். அரசாங்கத்தின் கொள்கையை விமர்சிப்பதாக இருந்தாலும் தங்களின் நியாயமான கருத்துக்களை பயமின்றி வெளிப்படுத்தவும் குடிமக்களுக்கு உள்ள உரிமை. இந்த 2020 பார்த்தீங்கன்னா உலகம் வந்து அதிநவீன தொழில்நுட்ப காலத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஏஐயாக இருக்கட்டும், இல்லை சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜனநாயக முறைகளில் பெரும் தாக்கத்தை கொடுத்துருக்கு. அது முக்கியமாக இந்த 2026

டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் எளிய மக்களும் தங்களின் உரிமைகளுக்காக உலக அரங்கில் மிக விரைவாக குரல் எழுப்ப இப்போ முடிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாற்று கருத்து உடையவர்களையும் மதித்து அவர்களுக்கான சம உரிமையை நிலைநிறுத்துவது தான் உண்மையான ஜனநாயகம். இந்த 2026 உலக ஜனநாயக தினத்தில் நாம் அனைவரும் இணைந்து சுதந்திரமான, நேர்மையான மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை பயணிக்கலாம் அப்படின்னு உறுதியளிக்கலாம். இன்று உலக ஜனநாயக தினம் வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான தினமும் வந்து கடைபிடிச்சிட்ருக்குறோம். என்ன அப்படின்னா இன்ஜினியர்ஸ் டே. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம காலையில் எந்திக்கிறதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்துகிற சாதாரண பொருளாக இருக்கட்டும், இல்லை நம்ம பயணிக்கிற பாலங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்ஜினியரோட ஒரு அறிவு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ யதார்த்தமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 பொறியாளர்கள் தினம் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் மிக சிறந்த பொறியாளரும் தொலைநோக்கு சிந்தனையாளருமான பாரத ரத்னா சர் எம் விஸ்வேஸ்வரா அவர்களின் பிறந்த நாளை தான் நம்ம இன்ஜினியர்ஸ் டே, பொறியாளர்களின் தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பொறியாளர்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த நாள் நமக்கு நினைவூட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நாட்கள் வரும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு கருப்பொருள் அப்படின்னு இருக்கும். இந்த 2026 பொறியாளர்கள் தினத்துக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் நிலையான எதிர்காலத்திற்கான ஸ்மார்ட் இன்ஜினியரிங் தான் இந்த ஆண்டுக்கான தீம் அப்படின்னே சொல்லலாம். 1861 செப்டம்பர் 15 பிறந்த விஸ்வேஸ்வரா அவர்கள் இந்தியாவின் நவீன பொறியியல் துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். மைசூர் சமஸ்தானத்தில் திவானாக பணியாற்றிய இவர் சிறந்த அணைக்கட்டுகள், நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் தொழில்முறை உள்கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லணும். மைசூரில் உள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணராஜ சாகர் அணையை வடிவமைத்து கட்டிய பெருமை இவரையே சாரும். இது அப்போதைய நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றாக இருந்தது. ஹைதராபாத் நகரை வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்கும் அதிநவீன வடிகால் அமைப்பை வடிவமைத்தரும் இவர் தான். இவரது அசாதாரண உள்கட்டமைப்பு பங்களிப்புக்காக இந்திய அரசு 1955 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி இவர்களை கௌரவிச்சாங்க. இந்த 2026 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் துறை அப்படிங்கிறது வெறும் சிவிலாகவோ மெக்கானிக்கலாகவோ முடியலை, நிறைய முன்னேறிட்டே வரும். இப்போ AI-ஆ இருக்கட்டும், இல்லை ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்கிறது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தரவு அறிவியல் மூலமாக தான். இந்த மாதிரி இப்போ நிறைய முன்னேறிட்டு வந்தாலும் இன்ஜினியர்ஸோட பங்களிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது முக்கியமாக இப்போ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள புதுப்பிக்க ஆற்றல், இப்போ சூரிய ஒளி, காற்றுத்திறன் இதெல்லாம் பயன்படுத்தி முக்கியமாக இந்த வெஹிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து மின்சார வாகனங்கள் EV கார்ஸ் அப்படிங்கிறதான் நிறைய இடத்துல இப்போ பிரபலமாக இருக்குது. இது எல்லாமே இன்ஜினியர்ஸ் தான் இப்போ வந்து உருவாக்கிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காலையில் எழுந்து இரவு முதல் தூங்க செல்வது வரை பயன்படுத்தும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், நம்ம வாழும் வீடுகளாக இருக்கட்டும், சாலைகள், பாலங்கள், முக்கியமாக மருத்துவ உபகரணங்கள் இதுவுமே வந்து ஒரு இன்ஜினியர்ஸால் தான் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொறியாளரின் உழைப்பு மறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கற்பனையை நிஜமாக்கி மனித வாழ்க்கையை எளிதாக்குவதுதான் இவங்களின் அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி கடைபிடிச்சிட்ருக்கிற 2 முக்கியமான தினங்கள் பற்றி தான் இப்போ நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. அனிருத் இசையில் விஷால் அனிருத் பாடியிருக்காங்க, விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:49 ஆயிட்ருக்கு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:54 ஆக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு அப்படிங்கிற தகவல் தான். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம், திருநெல்வேலி மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. எண்ணிக்கைனா 19/9/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற இருக்கு. காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும். எங்க வச்சு நடக்குதுன்னா, பன்னாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில வச்சுதான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெற இருக்கு. இந்த தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ITI போன்ற கல்வி தகுதி உடைய அனைவரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் இதுல கலந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ரெசியூம், கல்வி சான்றிதழ், ஆதார் அட்டை இதோட சேர்த்து அதோட நகலும் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளில் வந்து காலையில் 9 மணிக்கே நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு. இந்த முகாமில் வேலை தேடி போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த இணையதளத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி

அப்படின்னா www.tnprivatejobs.tn.gov.in. மறுபடியும் சொல்கிறேன், www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் நீங்கள் வேலை தேடி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் நீங்கள் இணைந்து இந்த மாதிரி முகாம்கள் எப்பப்போ எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பாட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஃப்ரான்சிஸ் சேவியர் கல்லூரியில். ஓகே, நிகழ்ச்சியில் நிறைவாக என்ன பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி திரைப்படத்திற்காக தமன் இசையில் ஆதிஷ் எழுதியிருக்காங்க, தனுஷ் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:56 ஆக இருக்குது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழி விளை கரியக்கா விளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூத் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாயமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் பற்றி நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தொழிற்சாலையிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு குழந்தை வந்து குழந்தை தொழிலாளராக வேலை செய்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை மீட்கும்போது அந்த மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீண்டும் வேலைக்கு செல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும் அவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்தவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பல்முனை மறுவாழ்வு உதவிகளை வழங்கி வருகின்றன. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையானது கல்வி. அதாவது கல்வி இல்லை என்கிறதுனால தான் அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்க. அப்போ கல்வி தான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்று பயிற்சி. அப்போ அந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் பள்ளி செல்லாமல் மீட்கப்பட்ட 9 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் அப்படின்னு சொல்லி சமக்ரா சிக்ஸான்னு ஒன்று இருக்குது, NCLP சொல்லுவாங்க, சமக்ரா சிக்ஸா. இதன் மூலம் சிறப்பு பயிற்சி மையங்களில் அந்த ஆரம்ப பயிற்சி அவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. சில சூழ்நிலைகளில் அந்த முறையான பள்ளிகளில் அந்த குழந்தைகளையும் சேர்க்கலாம். இது இல்லாமல் அதாவது பயிற்சிக்கு பிறகு குழந்தைகள் அவர்களின் வயதுக்கு ஏற்ற வகுப்புகளில் அரசு

0: அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நேரடியாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த அரசு பள்ளிகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு இலவச சீருடைகள், இலவச பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பை மற்றும் காலணிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஏனென்றில் அவர்கள் எந்த வருமானமும் இன்றி, எந்தவித ஆதரவும் இன்றி உணவுக்காகவும் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவுமே குழந்தை தொழிலாளர்களாக பல்வேறு நிலையங்களில் பணி செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்களை மீட்டெடுக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஒரு பாடத்தையும் ஒரு கல்வியையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். இதைத்தான் அரசு அவர்களுக்காக செய்கிறது. அதே மாதிரி மாதாந்திர உதவித்தொகையும் வழங்குகிறது. இந்த சிறப்பு பயிற்சி மையங்களில் பயிலும் குழந்தைகளுக்கு அவர்களுடைய வருகை பதிவின் அடிப்படையில், அதாவது சுமார் 60% வந்து வருகை பதிவேட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை நேரடி பணமாற்றம் மூலம் அவர்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. யாருக்குன்னா இந்த மாதிரி மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு. அந்த குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வு நிதினு சொல்லி ஒரு நிதியை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தை மீறி குழந்தைகளை வேலைக்கு அமர்த்திய முதலாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் அந்த அபராத தொகை இருக்கு இல்லையா, அதாவது 20,000 முதல் 50,000 வரைக்கும் அந்த அபராதம், அந்த முதலாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த அபராத தொகை ஒவ்வொரு குழந்தைக்கான மறுவாழ்வு நிதியில் சேர்க்கப்படுகிறது. இவரிடமிருந்து பெறக்கூடிய அந்த அபராதங்கள் வந்து அந்த நிதியில் சேர்க்கப்படுகிறது. அந்த நிதி குழந்தையின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார வசதிகள் சொல்லக்கூடியது. இவர் இந்த குழந்தைகளுக்கு, இப்படி மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சத்துணவு வழங்கப்படுகிறது. அதாவது சிறப்பு பயிற்சி மையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு நாளேடு வாரியாக சத்தான மதிய உணவு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு கட்டாயம் அந்த மதிய உணவு சத்தான உணவாக கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி மாதாந்திர மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மூலம் சிறப்பு மையங்களுக்கு நேரில் சென்று குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளும் ஊட்டச்சத்து மாத்திரைகளும் இலவசமாக அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி தொழில் பயிற்சி, இந்த உயர்கல்வி அதெல்லாம் இருக்கிறது. இப்போ கைத்தொழில் அல்லது தொழில் பயிற்சி இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த வயது முதிர்ந்த அல்லது வளரிளம் பருவத்தினருக்கு அடோலிசன் சொல்லக்கூடியது, தையல் பயிற்சி, கைவினை பொருட்கள் செய்தல், இந்த பைகள் தயாரித்தல் போன்ற சுயதொழில் சார்ந்த தொழில் பயிற்சிகள் அவருடைய திறமைக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அளிக்கப்படுகிறது. அதே மாதிரி மீட்கப்பட்டு பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழக அரசு போன்ற மாநில அரசுகள் தனியாக மாதாந்திர உயர்கல்வி உதவித்தொகையும் வழங்குகின்றன. குழந்தை தொழிலாளர்கள் உருவாகுவதற்கு காரணம் பெற்றோர்களுக்கு சரியான வருமானம் இன்மை, வறுமை இதுதான் காரணம். ஆகவே பெற்றோருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் போன்ற திட்டங்களில் இந்த மாதிரியான குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய தாயார்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் தொழில் தொடங்க கடன் உதவிகள் வழங்குகிறார்கள். குழந்தை தொழிலாளர் முறை தொடர்பாகவோ அல்லது ஆபத்தில் இருக்கும் குழந்தைகளை மீட்பதற்காகவோ புகார் அளிக்க அரசு பல அவசர உதவி எண்களையும் இணையதள வசதிகளையும் வழங்கியுள்ளது. முக்கியமாக 1098 என்ற இந்த சைல்டு லைன், இது இந்தியா முழுவதுக்குமானது 24 மணி நேர இலவச அவசர உதவி எண். ஆபத்தில் இருக்கும் குழந்தைகள், பணிக்கமர்த்தப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உடனடியாக புகார் அளிக்கலாம். புகார் அளிப்பவரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். மேலும் 112 என்ற ஒரு நம்பர் இருக்கிறது, தேசிய அவசர உதவி எண் 112. காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவ அவசர தேவைகளுக்கான ஒருங்கிணைந்த எண் வந்து இந்த 112. அவசர காலங்களில் குழந்தைகளை உடனடியாக மீட்க இந்த எண்ணையும் பயன்படுத்தலாம். ஆகவே ஒரு குழந்தை படிக்க முடியாமல் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளராக வேலை செய்வதை யார் அறிந்தாலும் அதனை அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு இந்த தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது இணையதளம் மூலமாகவோ புகார் அளிக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தை மீட்கப்பட்டு அவர்களுக்கு நல்வாழ்வு அளிப்பதற்கு அரசு அத்தனை திட்டங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள் குறித்து கேட்கலாம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எல்லாம் வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்த ராகங்களில் நான்காவதாக வரக்கூடிய ராகம் வனஸ்பதி. வனஸ்பதி ராகத்தின் ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், சுத்தகாந்தாரம், சுத்தமத்யமம், பஞ்சமம், சத்துஸ்ருதி தெய்வதம், கைசிக நிசாதம்.

0: கோடீஸ்வரய்யரவர்கள் வனஸ்பதி ராகத்தில் தாசனே சகுகேசனே நிஜ தாசனே என்ற கீர்த்தனையை இயற்றியுள்ளார். இக்கீர்த்தனையில் வரும் பொருள், இடைவிடாது உன்னை தியானிக்கும் நல்ல அடியவர்களிடம் அன்புள்ள குகக்கடவுளே, மிக பிரகாசமுடையவனே, துக்கத்தை போக்குபவனே, இந்திரன் முதலிய தேவர்கள் வணங்கும் பாதங்களை உடையவனே, திருமறையால் துதிக்கப்பட்டவனே, தீன சுவாபத்தினால் ஓர் பூங்கொடிக்கு நிகரான நான் படர்ந்து வளர விருட்சம் போன்றவனே, புத்திக்கு நாயகனே, தித்திக்கும் தேன் போன்ற கவிதையே, அடியேன் ஆப்த தெய்வமே, அதாவது ஆப்த தெய்வமே என்பது நானும் உன்னை நினைப்பதால் என்னையும் அபிமானிக்க வேண்டும் என்பது இதன் பொருள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

இளையராஜா இசையில் பவதாரணி, ஸ்ரேயா கோஷல், சாதனா சர்கம், ஹரிஹரன் குரலில் வாலியின் வரிகளில் பாடல் கேட்டோம். ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன, இது குறித்து தான் நம்ம தோழிகளோடு பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.

0: ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து. நேரம் காலை 8:30 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 நீ கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: மந்திரியாரே,
1: கோருங்கள் மன்னர் வேண்டே.
2: ஆயுதம்?
1: ஆமாம், இவர் பெரிய மகேந்திர

0: மந்திரியாரி, மழை எப்போது வரும், எப்படி வரும் என்றே தெரியவில்லை. அதற்குதான் குடை.
1: இதுதான் ஆயுதம்.
0: புறப்படுவோம் நகர்வலம். மந்திரியாரி, கடந்த முறை வெளியே வந்ததற்கும் இம்முறை வருவதற்கும் ஏதோ வித்தியாசம் தென்படுகிறது, கவனித்தீரா?
1: மன்னர் எதை கூறுகிறீர்கள், எந்த வித்தியாசத்தை கூறுகிறீர்கள்?
0: கடந்த முறை இந்த வழியாக வரும்போது நிறைய குளங்கள் இருந்தன, அவற்றை இப்போது காணவில்லையே.
1: ஆங்காங்கே இருந்த குளங்களை மண்ணால் நிரப்பி பேருந்து நிலையங்கள் கட்டிடங்கள் கட்டிவிட்டார்கள்.
0: ஓஹோ, இந்த சாலையின் இரு பக்கங்களிலும் நிறைய மரங்கள் இருந்தன, இப்போது அவை ஒன்றையும் காணவில்லையே.
1: சாலை அமைக்க வேண்டும் என்று அவற்றையெல்லாம் அகற்றி விட்டார்கள் மன்னா.
0: ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமாம், இதோ அங்கே ஒரு மலை தெரிகிறதே, அதில் பாதியை காணவில்லை, பாதி இடிந்தபடி நிற்கிறது.
1: வீடு கட்ட கற்கள் வேண்டும், மார்பிள் கிரானைட் வேண்டும் என்று மலைகளை குடைந்து கொண்டிருக்கிறார்கள் மன்னா.
0: மொத்தத்தில் எல்லாவற்றையும் அழித்து இன்னொன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
1: அதை என்னவென்று சொல்வது?
0: என்ன மந்திரியாரே இப்படி அழுத்துக் கொள்கிறீர்
1: மன்னா? அவர்கள் கூடவே பெரிய பெரிய வின் விளைவுகளையும் சேர்த்து கொண்டு வருகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, புரியவில்லை.
0: என்ன கூறுகிறேன் மந்திரியாரே, பின் விளைவுகளா? நீ கூறுவதை பார்த்தால் அது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தோன்றுகிறது.
1: ஆம் அண்ணா, வனநிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன. காடழிப்பு காரணமாக பல்லுயிரின் உயிர் சங்கிலி பாதிக்கிறது.
0: உயிர் சங்கிலி? உயிர் சங்கிலி என்றால் மனித சங்கிலி போன்றதோ?
1: இதற்கு தான் அறிவியல் வகுப்பை குருகுலத்தில் கட்டடித்து விட்டு
0: ஆவி பறக்க டீ சாப்பிட போனேன், அங்கு கோட்டை விட்டு விட்டேன் என்று தெரிகிறது அல்லவா? விட்டதை இப்போது கூறும்.
1: உயிர்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதைத்தான் உயிர் சங்கிலி என்று கூறுகிறோம். ஒரு வனத்துறை அதிகாரி கூறினார், உயிர் சங்கிலியில் வல்லூறுகளின் எண்ணிக்கை குறையும் போது வைரஸ் நோய்கள் பரவுகின்றன என்று கூறினார்.
0: காரணம் என்ன?
1: காரணம், காடுகளிலும் மனிதர்கள் நடமாட்டமற்ற பகுதிகளிலும் இறந்து போன விலங்குகளின் உடல்களை சாப்பிட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்தி விடுவது வல்லூறுகளின் வழக்கம். வல்லூறுகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் அவற்றை செய்ய ஆள் இல்லாமல் அவை அங்கேயே வருகின்றன என்று கூறியிருக்கிறார். அதில் பரவும் வைரஸ்கள் இந்த உலகில் பல்வேறு நோய்களை உருவாக்கி வருகின்றன என்று கூறியிருக்கிறார்.
0: அடேங்கப்பா, உயிர் சங்கிலியில் ஒரு உயிர் பாதிக்கப்பட்டாலும் அது இவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறதா?
1: ஆம் அண்ணா, இன்னொரு முக்கியமான பின்விளைவும் இருக்கிறது. மனிதன் இயற்கையை சுரண்டுவதன் உண்மையான பின்விளைவுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக கடந்த காலங்களில் உலகை ஆட்டி படைத்த கொரோனா வைரஸ் என்ற தொற்று நோய் விலங்குகளிடமிருந்து பரவியது என்று கண்டறியப்பட்டது. காடழிப்பு காரணமாக விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பல்வேறு விதமான வைரஸ் நோய்கள் பரவு ஆய்வுகளிலும் ஆராய்ச்சிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன.
0: இதை தடுப்பதற்கு என்னதான் வழி?
1: இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 1948 தொடங்கப்பட்டிருக்கிறது மன்னா.
0: இது அவசியம்தான், மிகவும் அவசியம்தான். உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அதனால் ஏற்படும் சவால்களை உலகம் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கிறது என்ற விழிப்புணர்வை அளிப்பதற்காகவே இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்றால் மிகவும் அருமைதான். ஆகவே இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். மந்திரியாரி, அப்படி என்றால் உலகெங்கிலும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், வாசகங்கள் எழுதுவது, ஊர்வலம் நடத்துவது என்று இன்றைய தினம் எல்லோரும் மிகவும் பிஸியாக இருப்பார்களே.
1: ஆம் அண்ணா, ஆனால் இப்படியே பேச்சில் மட்டும் பேசிக் கொண்டு இருந்தால் போதாது. இயற்கையை பாதுகாப்பதை நாம் செயலில் காட்ட வேண்டும்.
0: ஆம், நாம் மட்டும் இயற்கையை அனுபவித்தால் போதாது, நமது பேரன்களும் கொள்ளு பேரன்களும் அதை அனுபவிக்க வேண்டாமா? உடனே நீர் என்ன செய்கிறீர்? இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று 100 வாசகங்களை பதாகைகளில் எழுதுகிறீர். அதை பிடித்தபடி நின்று
1: நாங்கள் போட்டோ எடுத்து சமூக ஊடகங்களில் பேர் வாங்க போகிறீர்கள். உடனே செய்து விடுவோம் அண்ணா.
0: மந்திரியாரி,
1: வேலை செய்வதுதான் பேர் வாங்குவது மன்னரா?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் கேட்டும் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மொழியாக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஈகையின் சிறப்புகளாக நற்றினை கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு பெறலாம். தொடர்கிறது பாடல் விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் குரலில் மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பொறியியல் மேதை சர் எம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்த நாள் குறித்து அவரை பற்றி கேட்கலாம். இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு மான் கராத்தே திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால்
3: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
4: குளத்தங்கரை, அந்த குளத்தங்கரை ஓரமா ஒரு ஆலமரம். அந்த பொய்கை கரையில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்து உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அந்த ஆலமரத்திலேருந்து ஒரு பழுப்பு இலை கீழே விழுந்தது. அப்படி விழுந்த அந்த இலையோட ஒரு பாதி தண்ணீர்லேயும் மறுபாதி தரையிலையும் கிடந்தது. தண்ணீரில் விழுந்த ஒரு பாதி இலை மீனாக மாறிச்சு, நிலத்தில் விழுந்த பாதி இலை பருந்தாக மாறிச்சு. ஒரு மீன் ஒரு பருந்து, இது ரெண்டும் ஒன்று ஒன்று இழுக்க ஆரம்பிச்சுட்டுது. தவம் பண்ண ஆரம்பித்தவர் இதை கவனிக்க ஆரம்பித்தார். தவம் கலைஞ்சுட்டுது, தவத்திலேருந்து தவறிட்டார் அப்படிங்கிற குற்றத்துக்காக ஒரு பூதம் வந்து இவரை பிடிச்சி கொண்டுகிட்டு போய் ஒரு ஜெயிலில் தள்ளி விட்டுது. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே 999 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் இவர் மாதிரியே தவத்தில் தவறினவங்க. எல்லாரையும் அந்த பூதம் தான் பிடிச்சி கொண்டுகிட்டு வந்து தள்ளி வச்சுருக்குது. அந்த பூதம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, சிறையில் வந்து 1000 பேர் சேர்ந்ததும் ஒரேடியாக எல்லோரையும் சேர்த்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தராக கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக இவர் வந்து சேர்ந்ததும் எண்ணிக்கை 1000 ஆச்சு இல்லையா, அதனால் ஏற்கனவே அங்கே இருந்த 999 பேருக்கு இவர் பேரில் எரிச்சல் வந்துட்டுது. இவரால் தானே அவங்க உயிருக்கு இப்போ ஆபத்து வரப்போகுது. இவர் ஒருத்தர் வரலைன்னா இப்போதைக்கு அந்த பூதம் அவங்கள சாப்பிட போகிறது இல்லையே, அதனால் எல்லோரும் சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, குற்றம் சாட்டினாங்க, நீ தான் எங்கள் அழிவுக்கு காரணம்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக வந்தார் அவர், ஒரு நூல் எழுதினாராம். அந்த நூல் தான் திருமுருகாற்றுப்படை. அவர் யார் தெரியுமா, அவர் தான் நக்கீரர். அதாவது அந்த காலத்திலேயே ஜெயிலிருந்து புத்தகம் எழுதினவர் நக்கீரர். அவர் பாடின பாட்டு அவருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது, அவர் கூட இருந்த 999 பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ கருத்தை கவனிப்போம். பொய்கை கரைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இந்த உலகம். பழுத்து போய் விழுந்த ஆலம் இலைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இங்கே இருக்கிற உயிர்கள். இலை வந்து குளத்தில் விழுந்தது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வந்து விழுந்திருக்கிறோம். இங்கே நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ரெண்டு வழி இங்கே காட்டப்பட்டிருக்கு. மீன் மாதிரி வாழறதா, இல்லை பருந்து மாதிரி வாழறதா. மீன் எப்படின்னா தண்ணீரில் மேற்பரப்புலேயே நீந்தி விளையாடும், அங்கே கிடக்கிற அழுக்கையே சாப்பிடும், அப்படியே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிடும். பருந்து எப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கை உயர்ந்தது தான், இருந்தாலும் அது கண் வந்து இங்கே இருக்கிற அழுகி போன பிணங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பூமியை தேடிக்கிட்டே இருக்கும். மீன் வாழ்க்கை வந்து உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை. அடித்தளம் வரைக்கும் போய் வாழ்வின் உண்மையை அனுபவித்து தெரிஞ்சிக்காமல் ஏதோ மேலெழுந்த வாரியாக சில அழுக்கு மாதிரியான தாழ்ந்த இச்சைகளை நிறைவு பண்ணிக்கிட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கை இது. பருந்து வாழ்க்கைங்கிறது அறிவு வாழ்க்கை. அறிவு மிக உயரத்தில் இருக்கும், ஆனால் ஆசை வந்து அதை இழிநிலையில் கொண்டாந்து ஈடுபடுத்திவிடும். அறிவும் உணர்ச்சியும் ஒன்று கொன்று முரண்பட்டு இழுக்க அதனால் ஏற்படுற போர்கள் நிறைந்த போர்க்களம் தான் இந்த உலகம். இதுதான் நக்கீரரோட தவம் குலைந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள். இந்த கருப்பொருள் நமக்கு உணர்த்துகிற நீதி ஒன்று உண்டு. மீனும் பருந்தும் இணைந்த ஒரு வகை வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவையாம். உலகங்கிற இந்த பொய்கையில் வாழணும்னா நமக்கு நீந்த தெரியணும். உலகத்திலேருந்து ஒதுங்கி வாழாமல் தனக்குன்னு எந்தவித பற்றும் இல்லாமல் எதிலேயும் தோய்ந்து நின்று நுகர்தல் இல்லாமல் நீரின் மேற்பரப்புலேயே நீந்தி வாழற மீன் மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா? ஆனால் அதே சமயத்தில் பருந்து வாழ்க்கையை மேற்கொள்ளணும். பருந்து வாழ்க்கை ஒரு வகையான யோக வாழ்க்கை. உடல் வாழ்க்கையில் மீனாகவும் உயிர் வாழ்க்கையில் பருந்தாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இது இருக்கட்டும், நக்கீரர் வந்து ஜெயிலில் புஸ்தகம் எழுதினார் இல்லையா. நம்மால் ஒருத்தர் சமீபத்தில் ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். என்னங்க ஜெயிலில் இருந்தப்போ ஏதாவது புத்தகம் எழுதுனீங்களான்னு கேட்டோம். எழுதினேன் சார், அதுக்கப்புறம் தான் வெறுங்காவல் தண்டனையிலேருந்து என்னை கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க அப்படின்னார். என்ன புத்தகம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோம். ஜெயிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன் சார், அதுக்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னார்.
3: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
5: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
0: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின்

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:50.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று

0: இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: சைபால்
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்லே அடுத்ததாக ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா முதிர்ச்சியின் வெளிப்பாடா இந்த தலைப்பில் தான் நேர்களோடு பேசியிருக்கிறோம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிசாவில் கொண்டாடப்படும் நுவக்காய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு

வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியொட்டி நாகப்பட்டினத்தில் அத்திமரத்தினாலான 32 அடி உயர விநாயகர் சிலை ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31ம் தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜி ரம்யா. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா. பொதுவாக நாம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒத்துக்கிறதுக்கே மோஸ்ட்லி தயங்குவோம். ஏன்னா நம்மளை பற்றி மற்றவங்க ஏதாவது நினச்சிருவாங்களே, இவளுக்கு இதே வேலையாக போச்சு, இதே தப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே விமர்சனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சில சமயம் நம்ம ஈகோனால நான் எப்போவுமே நல்லது தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். நம்ம வந்து தப்பை வெளிக்காட்டிக்காமல் நம்ம நிறைய நேரங்களில் வந்து தவிர்ப்போம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தப்பை நம்ம ஒத்துக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு தோல்வியா, நம்ம தோல்வி ஒத்துக்கிற மாதிரியா, இல்லாட்டி அது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நீங்களே உங்களுடைய கருத்துக்களை பகிர அழைக்கலாம். 04062 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு எண் சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே நீர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பேசிடலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? முதிர்ச்சியின்
2: வெளிப்பாடா
1: கஷ்டமா இருக்கு. ஒரு வாய்ப்பா இருக்கும் சொல்லிருக்காங்க. வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் தன்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா.
3: வெளிப்பாடா? உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய

0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர். ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. இன்றைக்கி ஆனந்தப்பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கய்யா.
1: அதாவது வந்து மேடம், நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கிறதுக்கு காரணம் வந்து முதிர்ச்சி தான் மேடம். யாருக்கிட்டயும் நம்ம போய் வாதம் பண்ண முடியல. அவங்க வந்து நம்ம என்ன செய்யறது, நம்ம ஒத்துக்கிறத தவிர வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட அப்ப இப்ப இருக்கிற ஒரு இளைய தலைமுறைகிட்ட வந்து நம்ம போட்டி போட முடியல. போட்டி போட முடியாம நம்ம என்ன பண்றோம் வந்து, அதனாலதான் நம்ம வந்து முதிர்ச்சியின் காரணமா தான் நம்ம வந்து தோல்வி ஒப்புத்துக்கிட்டு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்த தடவை நான் கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு நம்ம வர்றதுதான் அந்த முதிர்ச்சியின் காரணம் தான் நம்ம வெளியில வர்றது.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நம்ம முதிர்ச்சியோட, நம்ம மெச்சூரிட்டியோட இருக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த தோல்வியவே வந்து அந்த தவறுகளை வந்து நம்ம ஒத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. மனோ ஃபெபி குரலில் படையப்பா திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? பொதுவாக நம்மளுடைய தவறுகளை ஒத்துக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரங்களில் தயங்குவோம். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஏதாவது நம்ம தப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கு பயந்தே நம்ம நிறைய பேர் சொல்கிறதில்ல, தவறுகளை ஒத்துக்கிறதில்ல. அப்படி நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறதும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால தான் நம்மளுடைய தவறுகளை ஒத்துக்கிறது வந்து தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? இதுக்கு நேர்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
1: சொல்லுங்க.
2: அதாவது நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வது சரியான முதிர்ச்சி. தவறு என்பது தெரிந்தும் தெரியாமலும் இருக்கலாம். சூழ்நிலை காரணமாக தவறுகள் உருவாகலாம்.
1: நிச்சயமா,
2: தவறை ஒத்துக்கொண்டால் துன்பம் குறைவு. ஒரு பாடல் வரியிலே சொல்லியிருக்காங்க, தவறுகள் செய்து செய்து திருந்திய பிறகுதான் நாகரிகமே பிறந்திருக்கின்றது. ஆனாலும் நம்மேல் தவறு இல்லை என்றால் அஞ்சாமல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது என் கருத்தம்மா.
1: நிச்சயமா, நிச்சயமா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தது. இருக்கு, சில சமயம் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலே நம்ம வந்து தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல நம்ம ஒத்துக்கிட்டா தான் அதுல இருந்து நம்ம வெளிவரதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதாம் உலகத்தை. நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். குரல கேட்கும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி.
1: சொல்லுங்க
3: மேடம். அதாவது தவறுகள் வந்து ஏழு, மணிப்புன்னு கேட்கும் போது வந்து அதோட முடிஞ்சிருக்கு. அடுத்த நம்ம முயற்சியா எடுக்கணும். இப்ப மனைவி கிட்ட நான் வந்து கொஞ்சம் குழம்புல உப்பு கொடி போச்சு, அது கூட அவங்க அவங்க வேணுக்குன்னு செய்ய மாட்டாங்க, தவறு வந்துடுவோம். அவங்க பயந்து நிப்பாங்க. அப்பும்போது நமக்கு அவங்கள தட்டி கொடுத்துட்டு போயிருக்கும்போது அந்த தவறு வந்து நானும் தெரிஞ்சுக்கிடுவோம், அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. முயற்சி எடுக்கணும் மேடம். எதுவுமே நம்ம சுதந்திரம்.

0: தரமா உட்காந்துட கூடாது மேடம்.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: உங்களுக்கு இதுதான் தவறு வரும், தவறு வந்து உணர்ந்து நம்ம போயிட்டா நம்ம போயிட்டு தான் மேடம். வாய் கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வணக்கம். கே நேயரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, தவறுகளை
2: சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆ சொல்லுங்க.
2: தவறுகளை திருத்திக் கொள்வது,
1: அதாவது ஒத்துக்கிறதுங்கிறது தோல்வியா இல்லாட்டி அது முதிர்ச்சியின் வெளிப்பாடா?
2: ரைட்டுமா ரைட்டு. அதுமா நம்ம ஒரு தவறு செய்யும் போது அதை ஒத்துக்கல, நம்ம மனசு இடம் கொடுக்காது.
1: ஆமா,
2: அந்த ஒத்து கொண்டோம்னா நமக்கு வந்து திருப்தி ஆயிரும் மனசு. ஆமா, அதனால வந்து நம்ம தவறுகளை திருத்தி கொள்ளவும் செய்யணும்.

0: தோல்வியா இல்லாட்டி அது முதிர்ச்சியின் வெளிப்பாடா?
1: ரைட்டுமா ரைட்டு. அதுமா நம்ம ஒரு தவறு செய்யும்போது அதை ஒத்துக்கல, நம்ம மனசு இடம் கொடுக்காது.
0: ஆமா,
1: அந்த ஒத்து கொண்டோம்னா நமக்கு வந்து திருப்தி ஆயிரும் மனசு. ஆமா, அதனால வந்து நம்ம தவறுகளை திருத்தி கொள்ளவும் செய்யணும். நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா எந்த தப்புமே நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு வராதுமா. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நம்ம மறுபடியும் அந்த ஒரு தப்பை நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அது நம்ம ஒத்துக்கிறது மூலமாக தான் உண்டு தவறுகளை. அதுதான் வந்து முதிர்ச்சியின் வெளிப்பாடாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். யூத் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? பொதுவாக நம்மளுடைய தப்பை நம்ம ஒத்துக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நம்ம எதாவது தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை கிடைக்கலாம், அதுக்கு நமக்கு அவமானம் ஆகலாம், மற்றவங்க நம்மளை பார்த்து விமர்சனம் செய்யலாம். இதுக்கெல்லாம் நம்ம பயந்து நம்மளுடைய தப்புகளை ஒத்துக்க மாட்டோம். அதனால நம்மளுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது இது ஒரு தோல்வியாக நம்மளுடைய மனசு நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே நம்ம பெரும்பாலும் ஒத்துக்கவே மாட்டோம். ஆனால் நிறைய சமயங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம முதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தப்புகளை ஒத்துவோம். ஆமாங்க, இது தப்பு நடந்து போச்சு, இதை நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து முதிர்ச்சியின் வெளிப்பாடு. எப்படி நம்மளுடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நேயர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, இணைகிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகரன்.
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: என்ன பொறுத்த வரைக்கும் அது முதிர்ச்சியினுடைய வெளிப்பாடு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, தவறு ஒப்புக்கொள்வது அப்படிங்கறதுக்கும் கூட துணிச்சல் வேணும் அப்படிம்பாங்க. சொன்னீங்க பாருங்க, ஏதாவது தைரியமா நம்ம சொல்லணும் அப்படிங்கும் போது தவறு அப்படிங்கறதுனால நமக்கு தண்டனை கிடைக்குமோ, மத்தவங்க நம்மள தவறா பாத்துருவாங்களோ செய்வாங்களோ அப்படின்ட்டு. பட் தவறு நடந்துருச்சு, அதை அட்மிட் பண்ணிக்கும் பொழுது நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றோம், அது ஒண்ணு. ரெண்டாவது, மத்தவங்களுக்கு நம்ம மூன்று உதாரணமா கூட இருப்போம். தவறு செஞ்சத நம்ம பொய் சொல்லி நம்ம வந்து மறைக்கணும் அப்படின்ட்டு மறைக்கல இல்லையா? பேங்க ஒத்துக்கிட்டோம் இல்லையா? என்ன காரணத்தினால இந்த தவறு செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம ஜஸ்டிபிகேஷன் பண்ணக்கூடாது. பட் அந்த ஒரு தைரியமாக துணிச்சலாக இருந்து நம்ம அது காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? அப்போ அது ஒரு முதிர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் பாக்குறேன். தோல்வி அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது மேம். எப்ப தோல்வினா, ஒரு தவறை செஞ்சுட்டு அது வெளியில சொல்லாம மறைக்கிறோம் பாருங்க, அது தோல்வி. காரணம், நம்மளுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் வருதோ நன்றி
0: நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் பேச வர்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்கய்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: நமது தவறுகளை ஒத்துக்கொள்வது தோல்விய முதிர்ச்சி வெளிப்பாடு கேட்டிருக்கீங்க. நமது தவறு வந்து நம்ம அறியாமலே எல்லாமே நம்ம செஞ்சிடறோம், அது நமக்கே தெரியாது.
0: ஆமா ஆமா,
2: அடுத்தவங்க சுட்டி காட்டும் போது நம்ம அதை உணர்ந்து அந்த தவறை ஒப்புக்கொள்ளணும். அதுதான் மனித இயல்பு.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: அது முதிர்ச்சி வந்து வெளிப்பாடு கிடையாது. தோல்வி கிடையாது, அது வந்து நம்மளுடைய ஒரு மேன்மையான தன்மை சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம். ஓகே, ஹலோ, யாரெங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, அவங்க இணைப்பு தெளிவா இல்ல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.

0: சோதனைக்கு பதிவான கலைவன் போகும்போது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்தில் சேர்ந்து பேசுகிறேன்.
1: ம், சரிங்கய்யா.
0: தவறுகளை தோல்வியா அல்லது முதிர்ச்சியா?
1: ஆமா.
0: ஒரு முதிர்ச்சி தானுங்க.
1: நிச்சயமா.
0: இப்ப தவற பண்ணாத மனநிலை யாருமே
1: கிடையாது.
0: எடுத்துக்காட்டு சொன்னா வந்துங்க, நீங்களே சில நேரத்துல வந்து இந்த நேரம் நானந்த பூங்காற்றுன்னு சொல்றீங்க, பூங்காற்றுங்கிறீங்க. அது மாதிரி வந்து அது சில சில பிள்ளைகள் இருக்க செய்யுங்க, இருக்கா செய்யுங்க. ஆனா வந்து அது தவறுதானே, முதிர்ச்சி தானுங்க. அடுத்த இதுக்கு போகும்போது கொஞ்சம் திருத்தி வாசகருக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கே ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிடுறதுங்க, உண்மையை சொல்லிருங்க. கேளிக்கை விடுக்கு போனங்க. அப்ப வந்து மறுபடியும் வந்து கிளிக்க முடியாது, வேலை செஞ்ச வேலை கையினு கூட்டிட்டு போனோம் கிடையாது, கூப்பிட்டானுங்க போனங்க, என்ன பண்ணணுங்க அப்படின்னா என்னமே அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டேன். முதிர்ச்சி தான், முதிர்ச்சி சொன்னதுனாலதான் தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்புங்க, தோல்விங்க
1: கிடையாது,
0: தோல்விங்க கிடையாது, முதிர்ச்சி தான். முதிர்ச்சினா வந்து ஒரு ஏஜ் தாங்க, அதாவது வயது விகிதாச்சாரம் இருக்குதுங்க. சின்ன பசங்க வந்து தவறு பண்ணா நாம வந்து அந்த முதிர்ச்சி காரணமா வந்து விட்டுறோம், சரி விட்டுறோம் பரவாயில்ல தப்பன்ட்டு விடு அடுத்து திருந்திக்குவோம் அப்படின்னு சொல்றோம்.
1: நன்றி. அதாவது நம்ம வந்து நம்ம அதை தவற திருத்திக்கணும்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம வந்து நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறதே நம்ம ஒத்துக்குவோம். அது கண்டிப்பாக ஒரு முதிர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நேர்கள் எல்லா நேர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நேர்களை சந்திக்கும் முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு. ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நிகழ்ச்சியில் நேராங்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள் ரம்யா மேடம் அவர்களுக்கு. அதாவது தப்புன்னு
0: சொல்லச்சுல,
1: தப்புன்னு செய்யாத ஆள் உலகத்துல யாருமே கிடையாது.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா. தப்பு எல்லாருமே செய்யிட்டு தான் பாறோம்.
0: சில
1: தப்பு தெரிஞ்சுச்சே சில தெரியாமலே செய்வோம். தெரிஞ்சு செய்யக்கூட தப்புகளும் மன்னிக்கப்படலாம், தெரியாத தப்புல ஒன்றையும் மன்னிக்க கூடாது. தப்பு என்பது உண்மையிலேயே நமக்கு கிடைக்கவே ஒரு பெரிய ஆயுதம். காரணம், தப்பு செய்தாதான் திருந்த முடியும். தப்பு எல்லாம் நிச்சயமா திருந்த முடியும். பரிச்சை எழுதணும்னா தோல்வி கண்டு எழுதினதுக்கு அப்புறம் தான் அதுல ஜெயிக்க முடியும். பரிச்சை எழுதி அந்த மாதிரி வரத்துல தப்ப நாம எப்போதுமே தப்பா நினைக்கவே கூடாது.
2: தோல்வியா இல்ல முதிர்ச்சியின் வெளிப்பாடா?
3: 99% தப்பே செய்ய கூடாதுன்னு
0: நினைக்கணும்.
3: வாழ்க்கை வந்து பல ரகமா இருக்கணும். இது அதான் சொன்ன ஒரு ஒரு கவிஞர் சொன்னாரு, படைத்த பரமன் கண்ணை வந்து பல ரூபத்துல வச்சிருப்பாரு. இங்கேயும் பார்க்கணும், ஒரே சீரா வச்சிருந்தா அந்த கண்ணுக்கு மதிப்பே இருக்காராம். அதனால தவறு பண்றது வந்து குறைச்சுக்கிட்டு, நான் அது ஒரு தவறு சிறிய தவறு பண்ணிட்டாலும் நம்ம மனசு கொஞ்ச நேரம் கூட தூங்க விடாது. அதனால எல்லாருமே அந்த நல்லபடியா எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்ங்கிற எண்ணத்தோட நம்ம நடந்துகிட்டு போனாலே போதும். எந்த துன்பமும் வராது, எந்த நிகழ்வும் வராது. நல்ல வாழ்க்கையும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். தவறு என்பது திருத்தி கொள்ளலாம். திருந்தாத உள்ளங்கள் இருந்த அவனும் போத பாட்டு இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் கவிஞர்கள் எழுதினாலும் நம்ம மனசாட்சி படி நடந்துக்கணும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவறுகளே செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. அது அப்படி நம்ம செஞ்சுட்டோம் அதனால அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
4: அது என்ன பார்த்திருக்கு, தவற வந்து தவறுனு ஒத்துக்கிறது தப்பே இல்லம்மா. அது முதிர்ச்சியின் வெளிப்பாடு
0: தான்.
4: ஒருத்தர் சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்கம்மா.
0: ஆமா ஆமா.
4: ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தலைப்பு தெரியல கூட அம்மா, தலைப்பு தெரியலம்மா, நான் வந்துட்டம்மா சொல்லுங்கன்னு சொல்லலாம். அப்ப வந்து அவங்க நம்ம அது வந்து நம்ம வந்து வெளிப்பாடு நம்மளோட இதை ஒத்துக்கிறோம்ல, தெரியலன்னு நம்ம சொல்றோம் வந்துட்டோம் அப்படின்னு உணர்ச்சி வந்துபட்டு. ஆனா ஒரு சில வாக்குவாதம் பண்ணுவாங்கம்மா.
0: ஆமா ஆமா.
4: அது தப்ப வந்து தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல தான் அவங்க தவறு பண்றாங்க. அது வந்து அதனாலதான் சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி தெரியாத விஷயத்தை தெரியலன்னு சொல்லிடலாம். தெரியாத விஷயத்தை தெரியுதுன்னு சொல்லி தப்பு தப்பா சொல்லி தப்பு தப்பா செஞ்சு தமிழையே எடுத்துக்கோங்க. இனிப்பு போட ரெண்டு இடத்துல காரம் போட்டுதான்
0: என்னாவும்,
4: அது மாறி போயிரும். சுவையை மாறி போயிரும்ல. உப்பு கொஞ்சம் கூட்டி போட்டாலும் அவசரப்பட்டு அது சுவை மாறி போயிரும்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தவறுகள் ஒப்புகிறது உண்மையிலே அது வெளிப்பாடுங்கிறது என்னுடைய கருத்துமா.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பாடல் கேட்கலாம். நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

ஒன்றும் செய்யாது. இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா. நிகழ்ச்சி நேரங்க நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை. வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரு?
1: பெங்களூர் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்க, ஊருக்கு மாறி போயிட்டீங்க போல.
1: ஆமாப்பா, மக பொண்ணு வீட்டுக்கு, மக மைய வீட்டுக்கு.
0: சரி சரி சரி, சொல்லுங்க.
1: இந்த காலத்துல குட்டீஸ் எல்லாம் தவறு செஞ்ச சாரின்னு கேட்டு போற காலத்துல போய் நம்ம விளைஞ்சவங்க, மனதுல முதிர்ச்சி அடைஞ்சவங்க, வயசுல முதிர்ச்சி அடைஞ்சவங்க, தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்காம இருக்குது, ஒத்துக்கொள்ளாம இருப்பது மனசாட்சி விரோதம் இல்லையாப்பா? ஆமா, மனசாட்சி விரோதம் இல்லாம இருக்கு மட்டும் இல்லப்பா, மீண்டும் வந்து தப்பு செய்யாம இருப்பதற்கு ஒரு வழியாட்டியா கூட இருக்கும்பா. அந்த நம்ம ஒத்துக்கொண்டா மன நிம்மதி கிடைக்கும்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால வந்து மனப்பக்குவம், அதாவது வயது ஏற ஏற மனப்பக்குவம் வரும், அதனுடைய வெளிப்பாடு தான்ப்பா தவறு செய்யாமல் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மளுக்கு இருக்குப்பா. அதனால ஒத்துக்கொள்வதும் தவறே இல்லப்பா, தோல்வி இல்லப்பா, தோல்வியினுடைய அடையாளம் இல்ல.
0: நிச்சயமா.
1: நம்ம யோக்கியங்கிற பட்டத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குப்பா. யோக்கியங்கிற பேரை பெறாம யோக்கியமானவன் சொல்லி பேரை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா. எனக்கு
0: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: அதாவது இந்த ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடல கூட நீங்க சொன்ன அந்த தோல்வியா அனுபவ ஆற்றலாம் சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு பெரு விஷயங்களை செய்யும் போது அது வந்து தவறுங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியும் போதுதான் நம்ம அந்த அதை கத்துக்கிறோம். இது தவறு, இது நல்லது அப்படிங்கறத கத்துக்கிறோம் பாத்தீங்களா.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அப்புறம் தவறுங்கிறத வந்து நாம வந்து ஒத்துக்கொள்வது தோல்வி இல்லையே, அது வந்து ஒரு அனுபவ ஆற்றலே, அனுபவ பாடத்தை நாம படிச்சுட்டு இருக்கிறச்சே வரக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா
0: போறதுதான்.
2: ஆமா, அதனால வந்து நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு வந்து அது அந்த தோல்விங்கிறது தோல்வின்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து அதாவது தொலைநோக்கு சிந்தனையில நிறைய விஷயங்களை செய்யறதுக்குள்ள ஒரு விஷயம்தான் அந்த தப்புங்கிறது. அது நம்ம தப்புங்கிறது தெரியாம செய்யறோம், ஆனா தொடர்ந்து அதை தப்புன்னு சேர்த்து செய்துட்டே இருந்தா அது வந்து தவறாகிடும். அதனால வந்து தெரியாம செய்து அது தப்பா இருக்கும். அந்த தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்யாம இருந்து நற்செயல்களை செய்யும்போது எல்லாருமே மேம்படுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது எது தீமை எதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதே வந்து நம்ம அந்த தவறுகளை நம்ம ஒத்துக்கும் போதுதான் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கய்யா.
3: தவறுகளை ஒத்துக்கொள்வது அறிவின் முதிர்ச்சியான்னு
0: முதிர்ச்சியின் வெளிப்பாடா அல்லது தோல்வியா?
3: அறிவின் முதிர்ச்சியின் சொல்வதை விட உண்மையில அந்த தவறு செய்யாத அளவுக்கு பாத்துக்கணும்.
0: கண்டிப்பா.
3: தவறு இலங்கையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறு செய்த மாதிரி
0: ஆயிடும்.
3: ஒருத்தருக்குதான் தவறு செய்யலாம், தெரியாம செய்யல. தெரியாம செய்யல வந்து தவறு.
0: ஆமா ஆமா ஆமா.
3: தெரிஞ்சு
0: தப்பாயிடும்.
3: அதனால திருப்பி திருப்பி அந்த தவறு செய்யாத அளவுக்கு பாத்துக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி. சரி ஓகே, ஏதோ சொல்ல வந்தாங்க. அதை நம்ம வந்து ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, அதே தப்பை திரும்ப செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மின்மினி திரைப்படத்திலேருந்து கதீஜா ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாங்க. சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நிலைமன்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடிப்பதும் பாட்டு, பாட்டுக்கு பலவன்.
2: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று நண்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன, இது பற்றி தான் தொழில்களோடு பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள் குறித்து கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்கவும் மறக்காதீங்க. நேரம் காலை 9:50 ஆயிற்றுக்கு இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா. நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர், வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை இத்தனை நேரம் உறவுகளோடு கலந்து சிறப்பித்த அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
2: குமரி
3: மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
2: வந்துட்டீங்களா, வாங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன.
3: தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது திருந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். பாடல் வரிகள் ஆனா தவறு நான் பண்ணினேன்னு எனக்கே தெரியும்.

0: ஆமா ஆமா ஆமா.
1: ஆனா வந்து மன்னிப்பு கேட்க நான் தயங்குறேன்.
0: ம்
1: அந்த இடத்துல என்ன நான் காட்டிக்கல, ஒரு ஏதோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சோன மாதிரி. அதாவது தவறு 100% தவறுன்னு தெரியுது, ஏன் நம்ம தவறு நான் பண்ணிட்டேன்ப்பா, தெரியாம பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்குமே அது சொல்ல வரல. அத வந்து அவங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி முதிர்ச்சியின் காரணமா இருக்கலாமா எதுன்னு தெரியல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து இளைஞர்கள் 90% உண்மையே பேசுறதே கிடையாது, அவ்வளவு பொய் தான், பொய்தான் பேசுறாங்க, பொய்யே பேசி பொய்யிலே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையை பேசணும், இந்த தவறுகள்ல இருந்து திருந்தணும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
2: முதிர்ச்சி தான் காரணம். நான் வள்ளுவன் சொன்ன அந்த ஒவ்வொரு குறளின் பொருள் போல தன்னோட வாழ்வியல நகர்த்தணும்னு தனி மனிதன் முடிவு பண்ணிட்டான, அந்த வாய்மை பொய்மைங்கிற சிந்தனை நம்ம மனசுல இருக்காதுமா. அற்புதமா சொல்றாருமா, அதாவது தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பி தன்னஞ்சே தன்னை சுடுங்கிறார். அப்போ தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற அந்த நிலை எப்ப வரும்னா பக்குவம் வந்தாதான் வரும். அப்பதான் நம்ம செஞ்ச தவறு எது சரியானது எது அப்படிங்கறத ஆராய முடியும். அந்த வகையில இன்னும் சொல்ல போனா தன்னோட தவற தானே திருத்திக்கலங்கிற நிலை வரும்போது அவங்களுக்கு வந்து முதிர்ச்சி அடையலாம் தான். வயது முதிரல கூட சில பேர் தவறுகள் செய்யறாங்கன்னா அவங்க வயதால முதிர்ந்து இருக்கிறாங்க, அறிவினாலையும் வாழ்வியல் நெறியினாலையும் அறநெறியினாலும் முதிர்ச்சி பெறலைங்கிறது அர்த்தம். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிப்பின் தீதுந்தோ மண்ணும் உயிருக்குன்னு போடுறாரு. அப்ப நாம செய்யற நல்லது கெட்டது தீமை என்னங்கறத நாமே அறிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில தனி மனிதன் வாழ்க்கையை நகர்த்தினார்னா அந்த வாழ்க்கை எல்லா இடத்துலயுமே வந்து ஹாலோ விலாசா தான் இருக்கும். அந்த ஹாலோங்கிற வார்த்தை என்னன்னா பொந்து, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம்.
0: ஒரு வெற்றிடம்னு சொல்லிக்கலாம்.
2: வெற்றிடம் தான். இப்ப நம்ம செங்கற்கள் சொல்றோம்ல, அது சுத்த கற்கள்ல வந்து எங்கேயுமே பொந்து இருக்காது, அது வாய்மை நிகழ்வா அமையும். ஹாலோ பிளாக்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, வெற்றிட பொந்து அப்படின்னு பேருக்குதான் ஹாலோ பிளாக். அதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த கல்லுக்கு பேர் வச்சதே பொந்து கல் அப்படின்னா வைக்கணும், வெற்றிடமான கல். எதற்குமே அதோட தன்மை தெரியும். அதை கட்டடங்கள் கட்டும் போது ஹாலோ பிளாக்ல கட்டின கட்டடம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கும், செங்கற்களால கட்டின கட்டடம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கும், வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்கலாம். வாழ்வியல் அறநிறையோட உண்மையின் மேன்மையோட வாழ்ந்த செங்கல் கல்கள் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு சுட்டு வர செங்கலோட கட்டிடம் சிறப்பா இருக்கும். வாழ்வியல் அர்த்த புரியாம பொய்யாக வாழ்ந்த ஹாலோ பிளாக்கின் வாழ்க்கை நிலை கட்டிலோ சாதாரணமா இருக்கும். இந்த நிலையை வாழ்வியல ஒப்பிட்டு பார்த்து தன் குற்றத்தை தானே தீர்க்கணுங்கிற நிலை ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா சிறப்பா இருக்குங்கிற ஒரு அறமான செய்தியை தலைப்பாக வச்ச உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நிறைவான நேரா நிறைய விஷயங்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மேலும் காலை 9:54 நிமிடமாயாச்சு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கேட்டிருந்தோம், நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் வெளிப்பாடா? கண்டிப்பாக எல்லா நேயர்களும் சொன்னாங்க அது தோல்விங்கிறத நம்ம தோல்வியாக எடுத்துக்கக்கூடாது, நம்ம முதிர்ச்சி அடையும் போது தான் நம்ம செய்கிறது தப்பு அப்படிங்கிறதே நம்ம கண்டிப்பாக ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் சொன்னாங்க. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தப்பை சரி பண்ணவும் செய்யணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொன்னாங்க. எல்லா நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் தேசம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து அறிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிஷாவில் கொண்டாடப்படும் நுவக்காய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர்

பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதிலும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-11-32, அப்படி இல்லைன்னா 256-11-33. வெளியூர் எல்லாம் வந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயில்பட்டி வட்டம் பாண்டவர் மங்கலம், மு கோவிந்தராஜன்.
1: கோவிந்தராஜன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் நிகழ்ச்சியில?
2: எனக்கு அண்ணாத்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டு போடுங்கம்மா.
1: கண்டிப்பாக வழங்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. இன்னைக்கு கேள்வி பதில்கள் எல்லாம் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்ஜினியர்ஸ் டே, பொறியாளர்கள் தினம் இன்று வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ பொறியாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், நம்ம பயணம் பண்ணுற பாலங்களாக இருக்கட்டும், நிறைய இடத்துல இன்ஜினியர்ஸோட பங்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, உலகளாவிய எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் விஷயமான கட்டிடங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்படிலாம் பண்ண முடிஞ்சுதா, அதுவும் அந்த காலத்திலே இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம வந்து வியப்பாக பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம கேள்விகளாக இருக்க போகுது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கற்களை அடுக்கி கட்டாமல் ஒரு மாபெரும் மலையில் மேலேருந்து கீழாக, பொதுவாகவே ஒரு கட்டிடம் கட்டணும்னா எப்படி கட்டுவாங்க, கீழேருந்து அஸ்திவாரம் போட்டு தானே மேலே கட்டுவாங்க. ஆனால் ஒரு கோவில் மேலேருந்து கட்டியிருக்காங்க, ஒரு பாறையில் மேலேருந்து கீழே வரைக்கும் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் என்ன, எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கால் பண்ணி பதில் சொல்லுங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ணாத்திய திரைப்படத்திற்காக SPB பாடியிருக்காங்க. டி இமான் இசையில விவேகா அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களே, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம். பேசுறீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: எனக்கு வந்து இந்த குமிச்சி படத்துல இருந்து கையளவு.
0: கையளவு பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? என்ன அப்படின்னா, செங்கற்களை அடுக்கி கட்டாமல் ஒரு மாபெரும் மலையை மேலிருந்து கீழாக குடைந்து செதுக்கப்பட்ட இந்தியாவில் ஒற்றைக்கல் கோவில் எது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் 1 எல்லோரா கைலாசநாதர் கோவில், இன்னொன்னு தஞ்சை பெரிய கோவில். கைலாசநாதர் கோவில் எல்லோரா அப்படிங்கறது தான் மிகச்சரியான பதில். சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: பொதுவாகவே எந்த ஒரு கட்டிடம் அப்படின்னாலும் அஸ்திவாரம் போட்டு அதுல இருந்து தானே மேலே எழுப்புவாங்க. ஆனா இந்த கோவில் என்னன்னா, வழக்கத்துக்கு மாறா மேல இருந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஒற்றை பாறை அப்படிங்கிறதுனால கோவில் வந்து மேல இருந்து செதுக்கி கட்டியிருக்காங்க. அந்த கல்லும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டன்னுக்கு அதிகமான எடையுள்ள பாறைகளை வெறும் சுத்தியாலும் உளியாயும் கொண்டு மக்கள், அதாவது மனிதர்களே கையால் உடைத்து செதுக்கப்பட்ட ஒரு கோவில் தான் எல்லோரா கைலாசநாதர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் இல்லாமல் மேலேருந்து

இருந்தது. அதுவும் அவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் வெறும் சுத்தியல் அண்ட் உளியை கொண்டே அந்த பாறையை குடைந்து மனிதர்கள் கையால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு மேடம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.

0: தேங்க்ஸ் சார்க்கு. என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் பசிகரா.
0: சரி,
1: பசிகரா பாடல். மேரேஜ் என்றால் விரும்பேட்டி அல்ல, மீனாட்சி சுந்தரேசா. வில்லேஜ் போய் கல்யாணம் பாரு, மீனாட்சி சுந்தரேசா. வாங்க வாங்க என்று சொல்லணும், சொல்லி சொல்லி வாயும் பலிக்கணும். வந்தவங்க வயிறு நிறையணும், பஸ் சொல்லி வஞ்சு நிறையணும். அந்த பாட்டை பாருங்க,
0: கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? உங்களுக்கு வந்து ஒரு கோட்டை பத்தின கேள்விதான். சரியா? கோட்டையின் நுழைவாயில் நின்று கொண்டு கையை தட்டினால் அது 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் மலையின் உச்சியில் அரசவைக்கு துல்லியமாக கேட்கும். அப்படி ஒரு கோட்டை என்ன கோட்டை அப்படிங்கறதா உங்களுக்கான கேள்வி. முதல் ஆப்ஷன் வந்து கோல்கொண்டா கோட்டை, இன்னொன்னு செஞ்சி கோட்டை. கோல்கொண்டா கோட்டை, செஞ்சி கோட்டை.
1: நன்றி.
0: சவுண்ட் வேவ்ஸ் வச்சு கட்டப்பட்ட ஒரு கோட்டை.

அது வந்து இந்த கோல்கொண்டா கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டையில் நுழைவாயில் இருக்குல்ல, அங்கே நம்ம கையை தட்டினோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலை முச்சியில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் துல்லியமாக கேட்குமா. ஏன் இந்த மாதிரி அந்த காலத்திலே கட்டினாங்க அப்படின்னா, எதிரிகள் உள்ளே நுழைந்தால் அரசருக்கு டக்குன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்படி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுக்குற விதமாக இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டிடக்கலையில் சவுண்டு வேவ்ஸ் வச்சு யூஸ் பண்ண கட்டிடக்கலை அப்படின்னா அது இந்த கோல்கொண்டா கட்டிடக்கலை கொண்ட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டை வந்து 10 கிலோமீட்டர் நீளமுள்ள வெளிச்சுவர் மற்றும் 8 பிரம்மாண்ட நுழைவாயில்களை கொண்டிருக்கு. அந்த மாதிரியான கோட்டை தான் இது. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. சரியா, இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் டே அப்படிங்கிறதுனால வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய கோட்டைகள் கோயில்கள் பற்றி தான் இன்னைக்கு கேள்வி பதில்களாக இருக்குது. அடுத்த கேள்வி என்னென்னா, பூமியின் அடியில் 7 மாடிகள் ஆழத்திற்கு தலைகீழ் பிரம்மிடு வடிவில் செதுக்கப்பட்ட இந்தியாவின் மிக அழகான படிக்கிணறு. படிக்கிணறு அது ரொம்ப அழகானது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு. தெரிஞ்சால் கால் பண்ணி பதில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டே இருக்குது வசீகரா திரைப்படத்தில் அந்த பாடல். நேரம் சரியாக 10:18 ஆயிற்று.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சந்திரகலா, ஓகே, சூப்பரா லைன்ல வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கஜினி படத்துல ஒரு மாலை இளவேர் நேரம்.
0: அடடா, அழகான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: கொஸ்டின் கேட்டிங் இல்லையா, அது வந்து நம்ம ரூபா நோட்ல பின்னாடி இருக்கிற கிணறு தானே?
0: எஸ், கரெக்ட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, பின்னாடி இருக்கிற கிணறு தான். பேர் என்ன தெரியுமா?
1: ராணி கிணறு தானே?
0: ராணி கி வாவ். எஸ், அதுதான். சோ ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆப்ஷன்ஸே கொடுக்காம. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: இந்த கட்டிடம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு படிக்கிணறு அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு அடியில் 7 மாடிகள் ஆழத்திற்கு தலைகீழாக பிரம்மீடு வடிவில் செதுக்கப்பட்ட இந்தியாவின் மிக அழகான படிக்கிணறு அப்படின்னு சொல்லலாம். சந்திரகலா சொன்ன மாதிரி இது நம்ம ரூபாய் நோட்டில் வந்து பின்னாடி இருக்கும். இதை வந்து ராணி உதயமதி அவங்க தான் வந்து கட்டியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கிணறு முழுமையாக மண்ணால் மூடிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 1980களில் தான் இந்திய தொல்லியல் துறை வந்து இந்த மணல்லாம் அகற்றி இந்த கிணற்றை இப்போ உலகத்துக்கே சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக மீட்டு கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கஜினி திரைப்படத்தில் இருந்து நேரம் சரியாக 10:24 ஆயிட்டுருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் வந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், என்ன பாடல்
2: இன்னைக்கு?
1: பாடல் கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? வெறும் சுண்ணாம்பு சுருக்கி அப்புறம் இந்த கரும்பு சாறு இதெல்லாம் கலந்து ஒரு கலவையில கட்டப்பட்ட அணை எது அப்படிங்கறதுதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் முல்லை பெரியாறு அணை, மேட்டூர் அணை. சரியான பதில், வாழ்த்துக்கள், நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வெறும் சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் சுருக்கி. சுருக்கினா என்ன சொல்றாங்கன்னா செங்கற்கள் இருக்கு இல்லையா, அதோட பொடி அது. அதுக்கப்புறம் கரும்பு சாறு, இதெல்லாம் கலக்கும் போது அது ஒரு ஆர்கானிக் பைண்டரா மாறுது. அந்த கலவையில தான் ஒட்டுமொத்தமா ஒரு அணையை கட்டியிருக்காங்க. அந்த அணை தான் முல்லை பெரியாறு அணை. அது 1895 பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஜான் பென்குயினால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஒரு அணை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இப்ப இருக்கிற பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த முல்லை பெரியாறு அணை வந்து வெறும் சுருக்கி கரும்பு சாறு சுண்ணாம்பு இதை வச்சு அந்த அணை கட்டியிருக்காங்க. இப்பவும் அது

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: நேரம் சரியாக காலை 10:37 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் இந்திய பொறியாளர்களுக்கும் உற்சாகமான வாழ்த்துக்கள். அம்மா,
3: வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் எல்லாருக்கும். சூப்பர். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சி கே கொஸ்டின் கேள்விகளோடு பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா,
3: சூப்பர். என்ன பாடல் இன்னைக்கு? தூண்களுக்கு பதிலாக பிரம்மாண்டமான மூங்கில் மர கட்டமைப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் எங்க இருக்கு அப்படிங்கறதுதான். ஒண்ணு பெங்களூரு, இல்லனா
4: சென்னை.
3: பெங்களூர் தான் சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
3: இந்த விமான நிலையம் இருக்கு பாத்தீங்களா, பெங்களூர்ல கியா டெர்மினல் 2 அப்படிங்கிற ஒரு விமான நிலையம். இது வந்து உலகத்திலேயே மிக அழகான விமான நிலையம் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கு. யுனெஸ்கோ வந்து சிறப்பு விருதும் கொடுத்துருக்கு. அப்படி என்ன இதில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் சிமெண்ட் கட்டிடமாக மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்த ஒரு பூங்காவிற்குள்ளே சென்ற எப்படி இருக்கும் விமான நிலையம் பொதுவாக எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கள. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பூங்காக்குள்ளே சேர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூங்கில் கட்டமைப்போடு இந்த பேம்போஸ்லாம் இருக்குல்ல, மூங்கில்களால் ஆனப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொங்கும் தோட்டங்களும் இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு விமான நிலையம் ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருக்குமா, அதனால் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் அப்படிங்கிற பெயரும் வாங்கியிருக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கில்லி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில்.

0: கில்லி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:44 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சாருக்கு என்ன பாடல்?
1: படம் வந்து என்ன விலை?
0: சரி,
1: ராஜ்குமார் பாடின
0: பாட்டு. ஓகே, உங்களுக்கு கேள்வி பதில் கேட்டுடலாமா? இந்த சேட்டிலைட் வசதிகள்லாம் இல்லாத காலத்திலேயே பூமியின் காந்த புலத்தில் மைய பகுதியில் அமைக்கப்பட்ட கோவில் அது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் அது. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடராஜர் கோவில். எஸ் கரெக்ட். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: இப்போ சேட்டிலைட்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க காலகட்டத்தை தாண்டி முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த டைம்லேயும் கூட பூமியின் காந்த புலத்தின் மைய பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் தான். இது மனித உடலின் அமைப்பையே அடிப்படையாக கொண்டு 9 நுழைவாயில்கள், அதே மாதிரி நிறைய தங்க ஓடுகள் வச்சு கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட பூமியின் காந்த புலத்தின் மைய பகுதியில் கட்டியிருக்காங்க அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய நவீன அறிவாளர்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் டே அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், கோட்டைகள், கோவில்களில் இருக்கிற அதிசயமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன விலை திரைப்படத்தில் இருக்குது?

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, நேரம் சரியாக காலை 10:51 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. இன்றைக்கி மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் கேள்வி பதில்கள்லாம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் டே கடைபிடிச்சிட்ருக்கிறதுனால ரொம்ப அதிசயமாக வியக்க வைக்க அளவில் இருக்கக்கூடிய கோட்டைகள் கோவில்களை தான் எப்படி அந்த காலத்தில் ஸ்பெஷலாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேள்வி பதில்கள்லாம் இருக்குது நிகழ்ச்சியில். அடுத்த நேர் யார் இங்கே இருந்துன்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், முகவுலேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
2: ஜோதிமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: முதல்வன் படத்துல இருந்து உப்பு கருவாடே ஊரமைச்சு சோறு.
2: ஓகே, குடுத்துறலாம். சரி, உங்களுக்கான கேள்வி கேக்கட்டா?
3: ரொம்ப
2: ஈஸியான கேள்விதான். எந்த ஒரு செங்கற்களோ இல்ல தூண்களோ இல்லாம தாமரை இதழ்கள் விரித்திருப்பது போன்ற வளைந்த கான்கிரீட் கூரைகளை கொண்டு கட்டப்பட்ட இந்தியாவின் நவீன கட்டிடக்கலை விந்தை எது அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் 1 லோட்டஸ் டெம்பிள், இன்னொன்னு நாடாளுமன்ற புதிய கட்டிடம்.
3: லோட்டஸ் டெம்பிள்.
2: அழகா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.

0: நன்றி மேடம்.
1: இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 27 பளிங்கு இதழ்கள் கொண்டு தான் அதை வந்து கட்டியிருக்காங்க. 9 பக்க அமைப்பு, 9 நுழைவு வாயில்கள் வச்சுருக்காங்க. அதாவது உலக மக்கள் அனைவரும் எந்த தடையும் இன்றி இந்த கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தூண்களற்ற பிரதான கூடம், பொதுவாகவே பில்டிங் அப்படின்னா தூண்கள் இருக்கும் இல்லையா, அந்த தூண்கள் இல்லாத ஒரு பிரதான கூடமாக இது இருக்குது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சுத்தி தண்ணீர் குளங்கள் வேற வச்சிருக்காங்க. கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 9 குளங்கள் வட்ட வடிவில் வச்சிருக்காங்க. அதை நீங்கள் தள்ளி இருந்து பார்க்கும்போது தாமரை மலர் வந்து தண்ணீரில் மிதப்பது போல இருக்கும் அந்த கட்டிடம். அந்த அளவுக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா தண்ணீர் குளங்கள் நிறைய, அதுவும் முக்கியமாக 9 குளங்கள் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து கோடை காலத்தில் காற்று வீசும்போது உள்ள வெப்பத்தை குறைக்கும், அதாவது ஏசி இல்லாமலேயே அந்த கட்டிடம் வந்து சில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த லோட்டஸ் டெம்பிளில். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு ஏஆர் ரகுமான் இசையில், முதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள். இது வரைக்கும் கேட்டீங்கன்னா மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பொறியாளர்கள் தினம், இன்ஜினியர்ஸ் டே அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை எந்த அளவுக்கு அந்த காலத்திலே எவ்வளோ வித்தியாசமான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் கேள்வி பதில்கள் இருந்தது. நேர்கள் எல்லாரும், பெரும்பாலும் எல்லா நேர்களும் சரியான பதில் தான் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 11:03 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு செப்டம்பர் 15 நம்ம இந்தியாவில் தேசிய பொறியாளர்கள் தினம் அனுசரிக்கப்படுது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பொறியாளர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம வசிக்கக்கூடிய கட்டிடங்களாகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய கணினிகளாகட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பொறியாளர்களில் ஒருவர் தான் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. இவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு செப்டம்பர் 15. இதை நினைவு கூறும் விதமாக தான் இன்னைக்கு தேசிய பொறியாளர்கள் தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இந்திய பொறியியலின் தந்தை அப்படின்னு இந்த விஸ்வேஸ்வரய்யா அவரை சொல்கிறாங்க. அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, கடந்த செப்டம்பர் 12 ஸ்வர்ணலதா அவங்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாம ஸ்வர்ணலதா பாடிய பாடல்களை கேட்க போகிறோம். முதல் பாடல் வந்துட்டே இருக்கு மனோ ஸ்வர்ணலதா குரலில், சின்னம்மா பிள்ளை திரைப்படத்துலேருந்து. கேட்டு ரசிங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி தேசிய பொறியாளர்கள் தினம் வந்து அனுசரிக்கிறோம். அதுக்கு காரணம் யாருன்னா, இன்றைக்கி மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்குறோம். அவரை பற்றின சில விஷயங்களை தான் இன்றைக்கி மணித்திருநாள் நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விஸ்வேஸ்வரய்யா இவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முத்தனஹள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தார். செப்டம்பர் 15 1861 பிறந்தார். இவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே ஆந்திர மாநிலம் மோக்ஷகுண்டம் பகுதியை சேர்ந்தவங்களாம். அதனால் இவருக்கு மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்களாம். இவர் அவருடைய பள்ளி படிப்பை பெங்களூர்லேயும், அதுக்கப்புறம் இளங்கலை படிப்பு சென்னை பல்கலைக்கழகத்துலேயும் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டட பொறியியல் படிப்பை புனே அறிவியல் கல்லூரியில் படித்து முடிச்சிருக்கிறாரு. பொறியியல் படிப்பு முடித்ததுமே விஸ்வேஸ்வரய்யா பாம்பே பொதுப்பணித்துறையிலே வேலைக்கு சேர்ந்துட்டாராம். அவர் வேலைக்கு சேரும்போது அவருடைய வயசு 22. அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் செஞ்சார், அந்த பொறியியல் துறையில் என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சார் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துகிட்டே இருக்குது. மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா குரலில் கேட்டுட்டே தொடர்ந்து அணிஞ்சிருங்க. தேஃபம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம FM ரெயின்போ 102.6 இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யா அவங்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். பாம்பே பொதுப்பணித்துறையில் 22 வயசுலேயே வேலைக்கு சேர்ந்த பிறகு அவருடைய பொறியியல் பயணமும் ரொம்பவே வலுவாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு அவர் இந்திய பாசன ஆணையத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ தான் தானியங்கி வெள்ளமட மதகு அதை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. இதை வந்து புனேயில் இருக்கக்கூடிய கடக்கு வாசலா அப்படிங்கிற ஒரு டேமில் தான் ஃபஸ்ட்டு இந்த தானியங்கி அந்த மதகை வந்து செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறாரு. வெள்ளத்திலிருந்து ஹைதராபாத் நகரை பாதுகாக்கிறதுக்கு இந்த வெள்ள தடுப்பு முறையும் அமைப்பையும் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்து கடல் அரிப்பிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் விஸ்வேஸ்வரய்யா தான். மைசூர், மாண்டியா, பெங்களூரு இப்படி கர்நாடகாவின் 3 முக்கிய நகரங்களோட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது எது அப்படின்னா கிருஷ்ணராஜ சாகர அணை. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான இந்த கிருஷ்ணசாகர அணை

வடிவமைத்தவர் விஸ்வேஸ்வரய்யா. வெள்ளத்தை தடுக்கக்கூடிய வகையில் இந்த அணையில் 48 தானியங்கி மதகுகளை இதில் அமைச்சாராம். அதுவும் 8 தானியங்கி அமைப்புகள் மதகுகள் ஒரு தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சு அமைச்சிருக்கிறாரு. மொத்தம் இந்த மாதிரி 6 தொகுப்புகள் இருக்குது. இந்த அணைக்கு பக்கத்திலேயே தான் பிருந்தாவன் கார்டனும் இருக்குது. இந்த அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணைக்கும் வந்து சேருது.

கார்டனும் இருக்குது. இந்த அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணைக்கும் வந்து சேருது. இப்படி நீர் தேக்கங்களில் அந்த வெள்ளத்தை வந்து கட்டுப்படுத்துறதாகட்டும், அந்த நீரை பாதுகாப்பாக நல்லா சேமிப்புகிறதாகட்டும், அதை வச்சு மக்களுக்கு அந்த நீர் வழங்குதலாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாரு. இன்னும் வேறு என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துகிட்டே இருக்குது, மனோ ஸ்வர்ணலதா குரலில் மேட்டுக்குடி திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து அறிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேரம் காலை 11:24 ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திறனாடு நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு தேசிய பொறியாளர்கள் தினம் அனுசரிக்கப்படுது இல்லையா, அதுக்கு காரணமானவரான மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் தன்னுடைய 22வது வயதிலேயே அரசு பணியில் சேர்ந்து பல சாதனைகள் செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் அந்த நீர்த்தேக்கங்களில் அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்ததாகட்டும், அந்த நீர் சேமிப்பாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி அவர் வந்து 25 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்த பிறகு தன்னுடைய 48வது வயதில் அவர் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அதற்கு பிறகு மைசூர் சமாஸ்தானத்தின் திவானாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த பதவி காலத்தில் கல்வி, விவசாயம், தொழில்துறையில் ஏராளமான சீர்திருத்தங்களை அவர் செயல்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக பத்ராவதி எஃகு ஆலை அமைக்கிறதாகட்டும், மைசூர் பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அரசு பொறியியல் கல்லூரி போன்றவற்றை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பகுதியாக, ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கிறாரு விஸ்வேஸ்வரய்யா. அவரை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். தேவா இசையில் ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பதினோரு மணி 11:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வர் ஐயா அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் மைசூர் திவானா. இவர் வந்து பல சேவைகள் வந்து பொது சேவைகள் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்து பாராட்டின பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு இந்திய பேரரசின் நைட் கமாண்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அதிலிருந்து அவர் வந்து சர் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மைசூர் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு இவருடைய பங்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது. அங்கே நிறைய தொழிற்சாலைகள் உருவாகதாகட்டும், பல்கலைக்கழகம் உருவாகதாகட்டும், அங்கே நிறைய டேம்கள் உருவாகிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சதால் அவர் வந்து நவீன மைசூரின் தந்தை அப்படின்னே சொல்கிறாங்க. பொறியியல் துறையில் பல சாதனைகள் செஞ்சதுக்காக விஸ்வேஸ்வரய்யா அவர்களுக்கு 1955 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கூட வழங்கப்பட்டிருக்கு. இந்திய பொறியியலின் தந்தை அப்படின்னு நம்ம கொண்டாடப்படக்கூடிய விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் 1962 தன்னுடைய 101வது வயதில் மறைந்தார். அவர் உருவாக்கிய அணைகளும் தொழிற்சாலைகளும் கல்வி நிறுவனங்களும் என்றைக்கும்

0: மணித்திருநாளை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இனி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், அதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க.
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: ஓகே, முதல் தகவல் என்ன சொல்ல போகிறோம் சிந்து?
1: முதல் தகவல் என்னன்னா, பிறப்பு சான்று பதிவில் குழந்தைகளின் பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. 26/9/2026 வரைக்கும். அதாவது முக்கியமாக 2000 ஆண்டிற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழில் குழந்தைகள் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வந்து முன்னாடி 30/12/2024 வரைக்கும் இருந்தது. இப்ப 26/9/2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து சரி பார்த்துக்கலாம், அதுல வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி வந்து பிறப்பு சான்றிதழில் குழந்தைகளின் பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவான பிறப்பு சான்றிதழில் குழந்தைகள் பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து உங்களோட ஸ்கூல் மார்க்ஷீட்டாக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், இல்லை போனஃபைட் லெட்டராக இருக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 200 ரூபாய் செலுத்தி நீங்கள் இந்த பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, யாரும் பதிவு செய்யலை அப்படின்னா செஞ்சுருங்க.
0: ஓகே, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒன்றுத்துக்குனாலும் ஒரு அடையாள அட்டை ஆகட்டும் எதுக்குனாலும் நம்ம வந்து கேட்குறது வந்து உங்களுடைய ஆதாரம் தாங்க, எந்த வேலைக்கு போனாலும் எங்கே போனாலுமே உங்களுடைய ஆதாரம் தாங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை வந்து ஒரு அடையாளத்துக்கு இல்லை ஒரு பேருக்கு ஐடென்டிட்டிக்கு மட்டும் நீங்கள் ஆதாரம் வச்சுக்கலாம். அது போக நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதில் போகிற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆதார் ஆப்பில் எந்தெந்த தகவல்கள் தேவைப்படுதோ அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வசதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. செலக்டிவ் டேட்டா ஷேரிங். இப்போ என் பேருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அப்போ நீங்கள் அதுக்கு ஆதாரம் தேடுறீங்க அப்படின்னா என் பேரை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய அட்ரஸ் தேவை, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தேவைன்னா அந்த தகவலை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஃபுல் ஆதார் நம்பரும் நம்ம வந்து பகிரப்படாது. பாதி ஆதார் நம்பர் மறைக்கப்பட்டிருக்கும், பாதி ஆதார் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஓகே, நம்மளுடைய தகவல்கள் எங்கேயும் வந்து போகலை, பத்திரமா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் இருக்குது. ஆதார் அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாக நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே எப்போனாலும் அந்த ஆதார் ஆப்பே வந்து நம்ம காட்டிக்கலாம். அதில் எந்தெந்த வசதிகள், செலக்டிவ் டேட்டா ஷேரிங் வசதி இருக்குது, நம்ம என்னென்ன தகவல் தேவையோ, பெயர், முகவரி, பிறந்த தேதி அல்லது புகைப்படம், இதில் எதை தான் ஷேர் பண்ணணுமோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மளும் இந்த ஆதார் ஆப்பை வந்து நம்ம எங்கேயோ ஆதார் எங்கேயோ கையில் தூக்கிட்டு போய் தொலைச்சிருவோங்கிற பயம் இல்லாமல் நம்ம மொபைலே ஆதார் ஆப் மூலமாகவே இதை வந்து எந்த வசதியை வந்து பயன்படுத்திட்டு
1: எதை எதை எப்போ ஷேர் பண்ணணுமோ, எது முக்கியமான தகவலோ அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், மற்றதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
0: கண்டிப்பாக இந்த தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து அணிஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது மணி திருநாடு. உள்ளூர் தகவல்களோடு இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்?
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, செவிலியர் பணி இடங்கள் இருக்குது, தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லை சுகாதார மாவட்டத்திற்குட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் காலியாக இருக்கக்கூடிய 104 செவிலியர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிகள் வந்து நியமிக்கப்பட இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங் பதிவு செய்யப்பட்டு புதுப்பித்தலும் செஞ்சுருக்கணும், இது ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட முகவரி என்ன, இணையதள முகவரி என்னென்னா, திருநெல்வேலி .nic.in. இதில்

0: உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பங்கள் வந்து வருகின்ற 25ஆம் தேதிக்குள்ளே மாலை 5 மணிக்கு நேரிலேயோ இல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் கொடுக்கலாம். எங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் இருக்கு இல்லையா, சமாதானபுரத்தில் பாளையங்கோட்டையில், அங்கே 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஒருவேளை 5 மணிக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டத்தின்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே முகாம் அமைச்சு அங்கே மக்களோட குறைகளை கேட்டு உடனடியாக தீர்வு காண்றதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் வந்து வழிவகை செஞ்சுருக்கிறாங்க. அதன்படி இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்க மாவட்ட அளவிலான அலுவலர்களோட ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் அவங்க முகாம் அமைச்சு மக்கள்கிட்ட வந்து குறைகளை கேட்க போகிறாங்களாம். என்றைக்கு அப்படின்னா நாளைக்கு 16/9/2026 என்று கேட்க போகிறாங்க. அன்றைக்கு மதியம் 2:30 முதல் 3:30 வரைக்கும் ஓட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு மாவட்ட ஆட்சியர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை வந்து வாங்கிப்பாங்களாம். அதற்கு பிறகு சரி, இந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அவங்களோட குடிநீர் வசதிகள், சுகாதார வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது அவங்க ஒழுங்காக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த அலுவலகர்களோடு அவங்க ஆய்வுகள் செஞ்சு அதற்கான தீர்வுகளும் வந்து எடுப்பாங்களாம். இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய இருப்பிடத்தில் என்னென்ன வசதிகள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கோரிக்கை மனுக்களாக இதில் வந்து வழங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் கேட்க போகிறோம். வீர தாலாட்டு திரைப்படத்திலேருந்து அருண்மொழி ஸ்வரன்லதா பாடியிருக்கிறாங்க, பாடல் கேளுங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்?
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பண்டிகைகள் வரிசையாக வர இருக்குது அப்படின்னாலே பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நவம்பர் மாதம் தீபாவளி வருது அப்படிங்கிறதுனால ஐஆர்சிடிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க 5ஆம் தேதியிலேருந்து. அதுவும் 7ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட் வந்து முன்பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ தீபாவளிக்கான டிக்கெட் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ யாருமே வந்து லைனில் இருந்து டிக்கெட் எடுக்க அதனால எல்லாருமே இணையம் வழியா கையில இருக்கிற ஆப் மூலமா தான் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால நம்ம ஐஆர்சிடிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தொழில்நுட்ப கட்டமைப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த சர்வர் ப்ராப்ளமோ சர்வர் ஸ்லோ ஆகிறதோ இல்லை கடைசி நேரத்தில் டிக்கெட் மிஸ் ஆகிறதோ நடக்காது. வேகம் வந்து 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலி பயனர் கணக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே முடக்கம் செஞ்சிடறாங்க. ஸோ போலியாக இருக்க டூப்ளிகேட்டாக ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை முடக்கமும் செஞ்சிடறாங்க. அதனால் இனிமேல் புக் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வேகமாக புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்டிகை காலத்துக்கு நீங்கள் எதுவும் சொந்த ஊருக்கு போகணும்னா இல்லை உங்கள் உறவினர்கள் யாரும் இங்கே வரணும் அப்படின்னாலும் டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுங்க, ஓப்பன் ஆகிருக்கு.
0: கண்டிப்பாக. அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ அவங்களுடைய பிஎஃப் தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்களோ அதை பற்றி உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வாட்ஸ்அப் வசதி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாக பிஎஃப் சேவைகள் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன விதிமுறை மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓய்வூதியதாரர்களுக்கான அறிவிப்புகள் என்னென்ன அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது உடனுக்குடன் அந்த வாட்ஸ்அப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த பணம் அனுப்புறது, அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், தன்னுடைய அவங்களுடைய பிஎஃப் கணக்கு பற்றின விவரங்களை அதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியாது. அவங்க என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்குறாங்களோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமாம், கண்டிப்பாக. வெளியில் எங்கேயா சொல்கிறாங்க அது உண்மையான தகவலாக அப்படின்னு தெரியாது. நம்மளுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாளை தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடும் இந்நாளில் நாட்டின் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவரது தொலைநோக்கு பார்வையையும் மக்கள் சேவையையும் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு கே ஏ செங்கோட்டையனின் வெற்றிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கன அடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 குறைந்து 1,12,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேயர்களே, நேரம் சரியா 12:03 ஆயாச்சு. இனி இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2 குக்கு, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1990 வெளிவந்த திரைசை பாடல்களோடு தகவல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 9:05 குக்கு, 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஈகையின் சிறப்புகளாக நற்றினை கூறும் கருத்துக்கள், 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: பனிரெண்டு மணி 11 நிமிடம் ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. ரம்யா
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ரம்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். சரி, இன்னைக்கு எந்த தலைப்புல தோழிகளோட பேச போறோம்?
0: இன்னைக்கு வந்து தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும், அதாவது இன்று வரைக்கும் வந்து உங்களால மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறோம். நிறைய பேருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும், அதை வந்து மாத்தணும்னு நினைப்பாங்க, ஆனா மாத்த முடியாது அவங்களால. அப்படி இன்னைக்கு வரைக்கும் என்ன பழக்கம் வந்து உங்களால மாத்திக்கொள்ள முடியாது அப்படிங்கறத தான் இன்னைக்கு சிநேகிதிகள்கிட்ட கேட்கிறோம். சிநேகிதிகள் சொல்ல இருக்கிறாங்க. அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கேந்து பேசுறீங்க?
2: ரெடியர் வீட்லேருந்து வசந்தா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: என்னோட பேச்சு தான் கடகடன்னு பேசுறது.

0: அதனால தேஞ்சிட்டு கடைக்கடன்னு ஏதாவது வாங்கி கட்டிக்கிட்டு மாத்த நினைக்கிறது அந்த மாத்த முடியல. சரி நம்ம எந்த மாத்தன அப்படி விட்டுருது.
1: டக்குன்னு
0: பழகிடுவேன்.
1: பழகிடுவீங்க, கடகடன் பேசிடுவீங்க. மீன்ஸ் என்ன பேசிடுவீங்கன்னு சொல்றீங்க?
0: என்ன பேசுறேன்னா, ஏதாவது எல்லாரும் அமைதியா இருக்கப்போ நான் கொஞ்சம் விரட்டு பேசுவேன். அவங்க ஏதாவது உண்மையா இருந்தாங்கன்னா ஏதாவது சண்டை எதுனாலும் தடாரம் முன்னகட்டி
1: முந்திடுவேன்.
0: அதான் வேகமா பேசுறது.
1: சரி சரி சரி,
0: அதான் மாத்த முடியல.
1: சரிம்மா,
0: அதான் மாத்த முடியல.
1: சரிம்மா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: ரம்யா, இன்னைக்கு உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்கோம். தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு வந்து பிறந்திலிருந்தே சில பழக்கங்கள் இருக்கும், அதை மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும். சிலருக்கு இடையில ஏதாவது பழக்கங்கள் வந்திருக்கும், அந்த பழக்கத்தையும் மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க, மாற்றிக்க முடியாது. அந்த வகையில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: காரக்குடி புதுக்குடியிலேருந்து கனகா பேசுகிறேன்.
1: புதுக்குடி கனகா, சொல்லுங்கள்.
2: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களால மாற்றிக்கொள்ள முடியாத பழக்கம் எது?
2: யாரு கண்டுபிடிச்சாங்களோ இந்த போன் பாக்குறது மட்டும் நிறுத்தவே முடிய மாட்டேங்குது.
1: போன் பாக்குற பழக்கத்தை உங்களால கை, இது இடையில வந்த பழக்கம் தானே, பிறந்ததுல இருந்தே இல்ல? இல்ல, அதுவும் தெரியுது. ஆனா இன்னைக்கு இப்ப பிறக்கிற குழந்தைங்களாம் பிறக்கையில இருந்தே குடுக்கறோமே போனு.
2: நீங்களே
1: பாக்குறீங்க. அடிக்கடி அவங்க சாப்பிடல, அவங்க ஒரு பக்கம் போன் பார்ப்பாங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
2: வீட்டுல ஒரு பாக்கணும்.
1: நீங்க மட்டும் தான் பாக்கீங்க அப்போ?
2: ஆமா.
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. ரம்யா, போன் பழக்கம் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல, அந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சு. பிறந்ததுல இருந்து நம்ம கிட்ட இல்லைன்னா இடையில வந்த பழக்கம்னு சொன்னா, அந்த வகையில வந்து இந்த போன் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, இதை விடவே முடியாது. வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க,
3: அஞ்சு நிமிஷம் தான் பாக்குறோம் நினைப்போம், ஆனா பார்த்தா அரை மணி நேரம் ஆயிருது.
1: அஞ்சு நிமிஷம் பாக்க பாக்க அப்படியே தூண்டிக்கிட்டே பாத்துக்கிட்டே தள்ளிக்கிட்டே விரல வச்சு தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கீங்க.
3: ஆமா ஆமா.
1: அந்த காலத்துல பாட்டி எல்லாம் தாத்தா எல்லாம் வெத்தலை இல்ல மை தடவி தடவி வெத்தலை போட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு டச்சு செல்ல தடவி தடவி தடவி பாத்து.
3: ஆமா ஆமா.
1: சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்டுடலாம்.

0: 12:21 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே.
1: இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களால் இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் மாற்றிக்க முடியாத பழக்கம் எது அப்படின்னு தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம்.
0: நான் விட்டாலும் அந்த பழக்கம் என்னை விடாது அப்படிங்கிற மாதிரி சில பழக்கங்கள் ஒட்டிகிட்டே இருக்கும்.
1: ஆமாம்,
0: அந்த வகையில் சில பழக்கங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து யார் பேசுகிறான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுபகலாமா, எப்படி இருக்கீங்க? ரம்யாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். ஆறுமம்பட்டிலிருந்து சாந்தி.
0: ஆறுமம்பட்டி சாந்தி, சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களால மாற்றிக்கொள்ள முடியாத பழக்கம் என்ன?
2: என்னால மாத்து குடிக்காத பழக்கம் ரெண்டு பழக்கம் என்னால மாத்த முடியல.
0: ரெண்டு,
2: ஒண்ணு வந்து பிள்ளை விடுதலை யாராவது போனாங்கன்னா எத்தா எங்க திரும்ப பெரிய திரும்ப இருக்கீங்களா அப்படின்னு கேட்க
0: பழக்கம். ஒண்ணு நல்ல பழக்கம் தானே, யாரையாவது பார்த்து
2: பழக்கம் பரவாயில்ல. இவ்வாட்ல தெரு போட்டுன்னு விட உண்டு.
0: நன்றி.
2: அதே ரம்யாமா, இன்னைக்கு கூட சொல்லலாம் பட்டா போட்டாங்க.
0: ஆமா, ரம்யாமா போட்டு விட்டாங்க.
2: நீங்க நல்ல பட்டா போட்டீங்க, நல்ல பட்டா.
1: சரிம்மா, மகிழ்ச்சி.
0: நன்றி,
2: நன்றிமா.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஏர்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன். முதல் முதல்ல மறக்க முடியாத பழக்கம் வந்து இந்த தண்ணி குடிக்கிறது. எங்க நான் ட்ரெயின்ல போனாலும் அந்த அரை லிட்டர் தண்ணிய காலையில உறங்கி முடிச்சு
1: குடிச்சிருவேன்.
3: இரண்டாவது பழக்கம் இந்த வானொலி. அந்த இதே இந்த அண்ணாத்துறை, இந்த அறிஞர் அண்ணாத்துறை இறந்த அன்னைக்கு நாங்க நேர்முக வரணும்னே அப்பதான் முதன் முதலில் கேட்டோம். அதுல இருந்து எங்க அப்பா வெயி தம்பிச்சாங்க. நாங்க ஒவ்வொரு கூட போய் கேட்கறத பத்தி எங்க அப்பா அன்னையில இருந்து இந்த ரேடியோ கேக்குறது. கொஞ்ச நாள் இடையில பம்பாயில இருந்ததுனால விவித் பாரதி அது அங்காவதான் இந்தியில வரும். அதுதான் கேக்குறது. அங்க அது அப்பவும் எங்க அப்பாக்கு நான் ரேடியோ வாங்கி குடுத்து
1: விட்டுட்டேன்.
3: ரெண்டு ஒரு தடவை ரேடியா குடுத்துட்டேன், அது பிறகு ரெண்டாவது ஒரு ரேடியா குடுத்து விட்டது இன்னும் என்கிட்ட இருக்கு.
1: சரி, அதாவது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்குமே அந்த ரேடியோ கேக்குற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறது
3: முதல் முதல் பழக்கம்.

0: எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, அத காஞ்சி தந்திருக்காங்க. அந்த அண்ணாத்துறை இறந்தத நேர்முக வர்ணனைக்கு நாங்க எல்லாரும் சின்ன குழந்தைகள் தானே ஓடி ஓடி ஒரு வீட்லயே கேப்போம்ல.
1: அந்த ரேடியோ
0: அதை பாத்துட்டு எங்க அப்பா உடனே டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பெரிய பெரிய டிவி, இந்த ரேடியோ மருந்து இதெல்லாம் இல்ல.
2: சரி, அப்ப ரேடியா கேக்குற பழக்கத்தை உங்களால விட முடியலங்கிறீங்க.
0: அது என்ன ரொட்டின பாருங்க, ராத்திரி சுகமான ராகங்கள் கேக்குறது வர இருக்கும், அது பாட்டு ஓடிட்டு இருக்கும்.
2: நன்றி நன்றி சுல்தானி. ரம்யா, ரேடியா கேக்குற பழக்கத்தையே விட முடியலையா? ரேடியா கேக்குற பழக்கம் நல்ல பழக்கம் தானே?
1: நல்ல பழக்கம் தான்,
2: ரெகுலரா அது கூடவே இருக்கணும். அதான் அவங்களுக்கு ஒரு நாள் சடவுன்னு கரண்ட் இல்லைன்னா எல்லாருக்கும் பொசம் முட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா,
2: எப்படிதான் நம்ம ரேடியோ கேட்காம இருக்க முடியலையே அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: 12 மணி 30 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதியை நிகழ்ச்சி. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைக்கி இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கோமதி, பாளையம்பட்டியிலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: கோமதி சொல்லுங்கள், இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத பழக்கம் என்ன?
2: நான் வந்து எல்லாத்தையும் எளிதில் பழகிடுவேன் மேடம். அந்த பழக்கத்தை என்னால் மாற்ற முடியாது.
0: எளிதில் பழகிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இதையே மாற்றணும்னு நினைக்கீங்க?
2: மாட்ட மாட்டேன். அதாவது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின்லயே போறோம்னு வைங்களேன், அறிமுகமே இல்லாதவங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிடுவேன். அவங்களோட குணம் படிச்சிருந்தா அவங்க போன் நம்பரையும் வாங்கிடுவேன்.
1: உங்களா கெட்டவங்களாம் தெரியாது.
0: ரயில் ஸ்நேகிதத்துல கூட போன் நம்பர் வாங்குற அளவுக்கு பழகிடுவாங்க.
2: அப்படிலாம் இல்ல, கெட்டவங்க என்ன அவங்களுக்கு தெரியல மேடம். அதனால அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு தடவை பழகிட வச்சு அவங்கள பிடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கூட அன்பாவே
1: இருந்துக்கிட்டு
2: புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சுவாங்க
1: டக்குன்னு.
2: அப்படி எனக்கு வந்து அந்த பழக்கம் என்கிட்ட மாறாது.
1: ஓ சரி சரி சரி
0: சரிமா, நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரில இருந்து ராதா பேசுறேன்.
0: ராதா சொல்லுங்க, இன்று வரை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன?
3: பழக்கமா நடந்துகிட்டே சாப்பிடுறது. நான்
0: நடந்துகிட்டே வா
3: நடந்துகிட்டே சாப்பிடுவேன், அதான் எனக்கு பிடிக்கும்.
0: அவங்க ஆரம்பப்பட்டி சாந்தி நின்றுகிட்டே சாப்பிடுவேன். ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு அப்படி இருக்கு, அதனால அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன்னு சொல்லலாம். நீங்க என்ன காரணத்துக்காக நடந்துகிட்டே சாப்பிடுறீங்க?
3: அது எனக்கு அப்படியே சாப்பிட்டு பழகம், உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டா எரிச்சல் இருந்து வர்றதுக்கு, அதனால நடந்துகிட்டே சாப்பிடுறது.
1: சரி, இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க,
0: என்ன செய்வீங்க? இலைய தூக்கிட்டு நடந்துட்டே வர முடியும்? ஊட்டுறதுக்கு வெளியில போய் அணிலு காக்காவை எல்லாம் காமிச்சு ஊட்டுனு கதையா? நீங்க வெளியில நடந்துகிட்டே போய் சாப்பிடுவீங்க என்ன?
3: சரி சரி.
1: எனக்கு என்ன தோடுதுன்னா, சின்ன வயசுல இவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு கொண்டு போய் நடந்து நடந்து காக்கா குருவி அணில எல்லாம் காட்டிருப்பாங்க போல இருக்கு. அதே பழக்கம் இவங்க வளர்ந்ததும் வந்துருச்சு போல, காக்கா குருவி பாத்துட்டு தான் சாப்பிடுவாங்க போல.
0: அவங்க வச்சுட்டே போயிட்டாங்க பாருங்க.
1: ஆமா ஆமா ஆமா. போதும், இன்னைக்கு கிண்டல் அடிக்காதுக்கு நான் போறேன் அப்படின்னு
0: ஓடிட்டாங்க. நம்ம என்ன கிண்டல் அடிக்கிறோம்? இல்ல, ஏன் எதனால அப்படி உட்கார்ந்து நின்றுகிட்டே சாப்பிடுறீங்க அப்படிங்கிற
1: இயற்கையை ரசிச்சுக்கிட்டே
0: ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்களா? அந்த அளவுக்கு அந்த பழக்கத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால மாத்திக்க முடியலை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: சிநேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அந்த வகையில் அடுத்து யார் பேசுகிறான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
1: தாளையூத்து லலிதா. வாங்க
2: வாங்க. வந்தாய் 100 வயது.
1: நினைத்தேன் வந்துட்டீங்களா?
2: இருக்கா?
1: கொழுக்கட்டெல்லாம் காலியாயிருச்சு. நேத்தே
2: நேத்தே காலிட்டா? நானும் கொண்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன்.
1: இல்லையே, காலியா போச்ச. நீங்க தான் இந்த கொழுக்கட்டையை வாயில ஒதுக்கிட்டே தானே பேசிய?
2: இல்லையா,
1: சொல்லுது.
2: வெளியில குடும்பத்தில்
1: உள்ளவங்கள்ட்டதான்
2: பயப்படுதான். அந்த செவத்துல ஒண்ணு போக முடியாமா, அதை பார்த்து ரொம்ப பயப்படுவேன்.
1: பாக்கவங்க
2: யாரும் நம்ப மாட்டாங்க. இப்படி பயந்துருக்கேன்னு நம்ப மாட்டாங்க. அவ்வளவு தைரிய சாலையான பொம்பை இப்படி ஆயிட்டேன்னு எல்லாரும் வருத்தப்படுவாங்க.
3: கண்டிப்பா தனிமையில இருந்து வெளியில வந்துடலாமா? எல்லாத்தையும் பேசி சகஜமா இருங்க.
2: ஆமா, பிள்ளைகளா தான் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒண்ணுதான் என மாத்திர முடியும்.
1: சரி, நன்றி லலிதா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இன்றும்
1: உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன?
2: கோபம் தான் மேடம்.
1: கோபம்.
2: நம்ம கரெக்டா இருக்கிறோம்ல, அடுத்தவங்க வந்து கரெக்டா இருக்கணும் நினைக்கிறது வந்து மாத்திக்க முடியல நம்மளால.
1: நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம கரெக்டா இருக்கிறோம்னா போயிட்டு போயிடணும். அடுத்தவங்கள மாத்தணும்னு நினைக்க கூடாதுங்கிறீங்க.
2: நம்ம அவங்ககிட்ட நம்ம குடுக்கல் வாங்கல வச்சிருக்கும் போது நம்ம கரெக்டா நம்ம நடந்துக்கிறோம். அவங்க நடத்தும் போது நம்ம போக வருதுல்ல மேடம். அப்புறம் 2 நாளைக்கு அவே நினைச்சிட்டு இருக்கிறாப்ல இருக்கு. பிற என்ன செய்ய சொல்றீங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கன்ட்டு அப்புறம் மனசு மாறிட்டு பிற பேச வேண்டிய வருது. ஆமா, குடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கணும் மேடம். அதுவே எனக்கு கோபம் வருது.
3: ஓ சரி சரி சரி.
1: சரி,
2: அது வந்து மாத்த முடியல.
1: நன்றிமா, நன்றி. ரம்யா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கத்தை சொன்னாங்க. உண்மையிலே இந்த கோப பழக்கம் இருக்குல்ல, கோபப்படுறது.
3: ஆமா,
1: அதிக கோபம் ஆபத்தானது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சட்டு சட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் யார்கிட்டயாவது கோவப்பட்டு பேசுறது, இது வந்து ரொம்பவே நம்மளோட இதை மாற்றும். நிறைய பேருக்கு இந்த கோவப்படக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த பழக்கத்தை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறாங்கனாலே பெரிய சந்தோஷம்.
3: ஆமாம்,
1: சில பேர் நினைக்க மாட்டாங்க எனக்கு அப்படிதான் கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இந்த மாற்றணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி,
1: இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுடலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க.
1: ரெயின்போ 102.6 இருந்து.
0: ஆமா, இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு தான் ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்நேகிதிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? இணைப்பில்
1: ஹலோ,
0: தான் இருக்கிறீங்க. ஆ, சொல்லுங்க.
1: பழையப்பேட்டையிலிருந்து பிரேமா பேசுறேன்.
0: பழையப்பேட்டை பிரேமா, சொல்லுங்க. இன்றும்
1: இன்னைக்கு தான்
0: உங்களை
1: நான் முத முத பேசுறேன்.
0: முதல் முறையாக வந்திருக்கீங்களா? வாங்க
1: ஆமா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கால் பண்ணி பேசுங்க.
1: நான் அடிக்கடி போடுவேன், ஆனா கிடைக்கவே செய்யாது. எப்பவும் பேசுறதே தெரியாது.
0: இன்னைக்கு தான் முதல் முறையாக பேசுறீங்க, சொல்லுங்க.
1: ஆமா
0: இன்றும்
1: ஆமா,
0: உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன?
1: இப்பவே எனக்கு மாட்டிக்கொள்ள முடியாதுன்னா, ரொம்ப பழகின ஆளா இருந்தாலும் சரி, நானா முறிக்க மாட்டேன். அவங்க எல்லாம் ஏதோ இனிய பார்த்து சரியா பேசல வைக்கல அப்படி முறிவு வந்தா அப்புறம் முகத்தையே பார்க்க முடியாது, பார்க்க மாட்டேன்.
0: ஓ,
1: அதை என்னால மாத்தவே முடியல.
2: ஓ, சரி சரி சரி.
0: லேசா சண்டை போட்டா கூட நீங்க வந்து அதுக்கு அடுத்து பேசவே மாட்டேங்கிறீங்க. அவங்க
1: சண்டைன்னு இல்ல, சண்டைன்னு இல்ல. நான் நாலு திருப்பி வழிய வழிய பேசிதான் பாப்பேன். அவங்களே பேசாம போனாங்கன்னா அதுக்கப்புறம் முகத்தை கூட பார்க்கவே முடியல. அந்த பழக்கம் மாறவே
0: மாட்டேங்குது. நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், சுபகலாம். வணக்கம், வாசுதேவில இருந்து ஆனந்தி.
0: ஆனந்தி, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ரொம்ப நல்லா.
0: சொல்லுங்க, இன்னும் இன்னைக்கு வரைக்கும் உங்களால மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன?
3: மாற்றிக்கொள்ள முடியாத பழக்கம், நான் அந்த சின்ன வயசுல நகம் கடிக்காத நகம் கடிக்காதன்னு சொல்லுவாங்க. அது வந்து கடிக்க மாட்டேன். இப்ப இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கடிக்க மாட்டேன். இப்ப ஒரு சினிமா பாக்குறோம், யாராவது பேசிக்கிட்டு இருக்கோம்னா என் கை சும்மாவே இருக்காது. அந்த நகத்தை நோண்டுறது, இந்த சொடுக்கு சொடுக்கு விடுறது, சொறையிறது, இந்த தலையை சொல்றது, கவனமா ஏதாவது அந்த கையை வந்து சும்மாவே இருக்காது. அதை மாத்திக்கணும் நானும் ரொம்ப நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி கூட எனக்கு கூட அப்படிதான். போன் பேசிட்டு இருக்கேல பேசுறோம் அப்படின்னா எதையாவது வந்து பேச்சுக்கிட்டே வந்து இது பண்றது,
3: அந்த கவனம் வந்து ஒரு விலைய பாத்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் போகிறது அது. அப்புறம் பாத்தீங்கன்னா உறவுக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தா ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது வேண்டான்னு சொல்லணும், வாங்கி வாயில போடுறேன்.
0: அது ரொம்ப நல்ல பழக்கங்க. ஏன் அதை மாத்த போறீங்க?
3: இல்ல இல்ல, சில பேருக்கு தெரியாது, சில பேர் எதுவும் நினைச்சுக்குவாங்களோன்னு கூட நான் நினைக்க மாட்டேன்.
0: இதுல என்ன இல்ல, குடுக்கறாங்கன்னா சாப்பிடறதுக்கு தானே குடுக்கறாங்க. இதுல என்னத்த வேண்டான்னு வர சொல்றது?
3: கொஞ்சமாவது பீக்கு பண்ணணும், நமக்கு வர மாட்டேங்க.
0: நாங்கெல்லாம் பீக்கவே பண்ண மாட்டோம், நாங்களாம் சட்டு வாங்கி சாப்பிட்டுருவோம். நம்மளாம் எடுத்து சாப்பிடுற அளவுக்கு உரிமையா பழகிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
3: அப்படியே பரவாயில்ல. எங்கேயாவது வெளியே போனா கூட, ஒரு ட்ரெயின்ல எங்கேயாவது யாராவது கொடுக்காங்கன்னா கூட, ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்னா ஒரு சரி வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி கை நீட்டி வாங்கி சாப்பிடுறது.
0: நன்றிமா, நன்றி,
3: நன்றி, நன்றி.
0: ரம்யா, இது ரொம்ப நல்ல பழக்கம் தெரியுமா? குடுக்கறவங்கிட்ட ஏன் வேணாம்னு சொல்லணும். உண்மையிலே பேருந்துகள் ட்ரெயின்ல எல்லாம் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏதோ சொல்லி ஏமாத்தி நம்ம வழிபறி செஞ்சுட்டு போற அளவுக்குலாம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, முன்பின் தெரியாத நபர்களிடம் எதுவும் வாங்கி சாப்பிடாதீர்கள். அது ஓகே. இப்போ ட்ரெயின்ல வந்து ஒரு ஃபேமிலியா போறாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்றதுலனே தப்பு இருக்கு. சொல்லுங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அவங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே. இன்றைக்கி ஸ்நேகிதர்கள் கூட பேசினோம், உங்களால் மாற்றிக்க முடியாத பழக்கம் எது அப்படின்ட்டு. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்காக குடும்பத்துக்காக அவங்க அவங்களே மாற்றிப்பாங்க, ஆனால் சில விஷயங்கள் அவங்க வந்து மாற்றிக்காமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த தொழில்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. ஒவ்வொரு தொழிலும் வித்தியாச வித்தியாசமாக நிறைய நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் நான் மாற்றிக்கிறோன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படி சொல்லி அந்த நின்றுட்டே சாப்பிட்றது, நடந்துகிட்டே சாப்பிட்றது, அப்புறம் வந்து கோவப்பட்டு பேசுறது, யார் என்னென்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட சகஜமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
1: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான பழக்கங்களை சொன்னாங்க.
0: ஆமா,
1: அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களால மாத்திக்க முடியல, மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது சொன்னாங்க. உண்மையிலே நல்ல பழக்கங்களை வரவேற்க, கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு சில பேரால அறிவுறுத்தக்கூடிய பழக்கங்களை மாத்திக்க முயற்சி பண்றதுதான் நல்லது. முயற்சி பண்ணினாலும் அது வந்துடும், எப்படியாவது நம்மளையும் மீறி அப்படிங்கிறது.
0: ஆமாம்,
1: அப்போ அதனாலதான் அதுக்கு பேர் பழக்கம்னு வச்சுருக்காங்க.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த எல்லாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் சுபகலா.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
2: தண்ணி குடிக்காமையே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த யூரின் வந்து ஸ்மெல் எடுக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ், அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு. ஏன்னா புற்றுநோய் கட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒய் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு அறிகுறியே வந்து இந்த வெள்ளைப்படுதல் மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு திரவம் மாதிரி வெளியேறும், அந்த திரவம் வந்து பிங்க் கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கெட்ட நாற்றம் எடுக்கிற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கருப்பை கழுந்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்விக்ஸில் ஏற்படக்கூடிய கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா எல்லோரும் பயந்து ஓகே எனக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எதையுமே ஒரு இவ்வளோ நாள் இயல்பில் இருந்ததுலேருந்து இப்போ நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க ஆரம்பத்திலேயே பார்த்துட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை இருந்தால் நம்ம வீக் ஆகும். அதிகமாக வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடாது. நம்மளுக்கு மாதவிடாய்க்கு முன்னால் ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும், அது இயல்பு. ஒரு சில பெண்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால், ஒரு 14 வயசுக்கு முன்னால் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு இயல்பாக அது வர்றது. அதுவே நம்மளுக்கு இது வந்து தொடர்ந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் கெட்ட நாற்றத்தோடையும் கலர் சேஞ்சஸ் ஆகும் இப்படி வந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சத்து குறைபாடுனால கண்டிப்பாக முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். அந்த கருப்பை நார்த்திசு கட்டிகளில் உதிரப்போக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு உதிரப்போக்கிங் ஆக ஆக என்னாகும், நம்மளுடைய இரத்த சொகை வந்து கண்டிப்பாக ஆகும், அனிமிக் ஆவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போதும் ஒரு சிலருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், ரொம்ப வீக் ஆவாங்க, ஸ்டெப்ஸ் ஏறும்போதே மூச்சு வாங்கும், ரொம்ப தூரம் அவங்களால நடந்து போக முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாத்திசு கட்டிகள் இருக்குது, உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஹீமோக்ளோபின் லெவலையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கான உணவுகளையும் அவங்க எடுத்துக்கிட்டு ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கட்டிகளை கரைக்கிறதுக்கான மருந்துகளையும் எடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். முக்கியமான அறிகுறியே கருப்பை நாத்திசு கட்டிக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு தூக்கங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம், யாராக இருந்தாலும் சரி தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்கள் படுக்கிற டைம் என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வந்ததுனால அவங்களோட தூக்கத்தோட டைம் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. படுக்கிறதே என்ன 2 மணிக்கு மேலே தான் அவங்க நைட்டுன்னே நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் தூங்குறாங்க. அதே மாதிரி காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போகணுங்கிறதுனால டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட தூக்கத்தோட டைமிங் கண்டிப்பாக 6 hours இருக்கணும். நம்மளுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தூக்கத்தோட அளவு

0: ஆறு மணி நேரம் இருக்கணும். அதே வயசானவங்களாக இருக்காங்கன்னா 8 மணி நேரம், ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கம் தேவை. குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும் அவங்களாம். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனதுனால இன்றைக்கி நிறைய நோய்கள், மன அழுத்தம் ஜாஸ்தியாகிறதுக்கு முக்கிய காரணமே தூக்கம் இல்லாதது. இந்த பிரச்சனை ஆனாலே நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்தாலே நம்மளுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.

1:05 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதிக காரமும் துவர்ப்பு சுவையும் கொண்டது தான் இந்த ஜாதிக்காய். ஜாதிக்காயை வந்து மலேசியாவின் பினாங்கிலும் நம் நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிக்காயோட விதையின் மேல்புறம் சிவப்பு நிறத்தில் ஒரு மெல்லிய தோல் போன்று இருக்கிறத தான் நம்ம ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாதிக்காயின் அனைத்து பாகங்களுமே வந்து மருத்துவ நலன் கொண்டதாக இருக்குது. அப்படி ஜாதிக்காயின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பத்திரியில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, எதெந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுது, இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

ஒரு மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜாதி பத்திரிகையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உணவோட சுவையை கூட்டுறதுக்காக குறிப்பாக வந்து இந்த பிரியாணியில் அதோட மனத்தை அதிகரிக்கிறதுக்கு வந்து ஜாதி பத்திரி சிறிதளவு சேர்க்கப்படுது. இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கும் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த நிவாரணத்தை வழங்கக்கூடியதாக இருக்குது இந்த ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரியில் கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்பு சத்து, நார் சத்து, விட்டமின் ஏசி, போலேட், ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது.

பாடலுக்கு முன்பு ஜாதிபத்திரியில் என்னென்ன வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்தால், மேலும் பசியை தூண்டக்கூடியதாக இருக்குது. மன அழுத்தம் குறையணும் அப்படின்னா ஜாதிபத்திரியில் உள்ள லைட்டமின் பி அப்படிங்கிறது ஒரு சத்து வந்து உதவுதான். மேலும் இதில் உள்ள நியாசின், தைமின் போன்ற ரிபோப்ளூவின் போன்ற வேதிப்பொருட்கள் வந்து மன அழுத்தத்தை குறைத்து மனதில் உள்ள பயத்தை போக்குகிறதாம். இந்த ஜாதிபத்திரியை காய வைத்து சாப்பிட்டா இருமல், தும்மல், சளி போன்ற பிரச்சனைகள் குணமாகும். இதில் உள்ள நார் சத்துக்கள் ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுது. சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், சிறுநீரக தொற்றை தடுக்கிறதுக்கும், சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் இந்த ஜாதிபத்திரி உதவுது.

ஒரு மணி 20 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். ஜாதி பத்திரையின் பயன்கள், மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாதிக்காயில் உள்ள மைரிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து வந்து சரும சுருக்கம் ஏற்படாமல் பாதுகாத்து இளமையான தோற்றத்தை தருது. இதனால் ஜாதிக்காயின் மைரிஸ்டின் அப்படிங்கிற சத்தை ஆன்டி ஏஜிங் கிரீம்களில் வந்து சேர்க்குறாங்க.

ஜாதிக்காய் தூள், சுக்குத்தூள் இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்துட்டு அதோட சீரகத்தையும் இரண்டு பங்கு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீர், அதாவது தண்ணியில் வந்து 2 சிட்டிகை அளவு சேர்த்து பருகணுமா. இப்படி சாப்பிட்றதுனால வயிற்றில் ஏற்படக்கூடிய வாய்வு தொல்லை, அஜீரணம் நீங்குவதோடு வைரஸ் பாக்டீரியா காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கையும் இது குணப்படுத்துதான்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல்

0: ஆறு வாரங்கள் முதல் இரண்டு மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1-800-419-1800 and 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
5: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
6: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
5: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
7: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
5: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
8: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
5: என்ன இசைமலையா?
0: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
5: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
8: இது 102.6.

1:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜாதி பத்திரி வந்து செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. இது வீக்கம், மலச்சிக்கல், வாய்வு தொடர்பான பிரச்சனைகளை நீக்குது. குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் குமட்டல், வயிற்றுப்போக்கு போன்றவற்றை குணப்படுத்துறதுக்கும் இந்த ஜாதி பத்திரி உதவுது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஒரு மணி 40 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்கள். ஜாதி பத்திரியின் மருத்துவ பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பண்டை காலங்களில் வந்து கடல் கடந்து வணிகம் செய்தவர்களில் முக்கிய வர்த்தக பொருளாக வந்து இந்த ஜாதிக்காய் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து ஜாதிக்காய் அதன் பயன்பாட்டோட அடிப்படையில் உலக பிரசித்தி பெற்ற நறுமண பயிராக இருக்குது. ஜாதிக்காயின் பிறப்பிடம் இந்தோனேஷியாவின் பாண்டா தீவுகளும் மலேசியாவில் பினாங்கிலும் இந்த ஜாதிக்காய் அதிகமாக விளையுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை உள்ளடக்கிய கேரளா, தமிழகத்தின் நீலகிரி, உதகை, கொடைக்கானல், ஏற்காடு, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாறாமலை, பாலமோர், வேலிமலை, ஆறுகாணி, களியல் உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த ஜாதிக்காய் பயிரிடப்படுகிறது. இது வந்து செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைச்சிருக்க உதவுது. ஜாதி பத்திரி செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுனால தான் இதுக்கு வந்து நறுமண பொருட்களில் இருந்தாலும் இதில் உணவில் இந்த பிரியாணி மாதிரியான பொருட்களில் வந்து இதை சேர்க்கும்போது இது அந்த உணவோட சுவையை கூட்டி கொடுக்கறதோட காரணம் மட்டும் இல்லாமல் செரிமான அமைப்பையும் வந்து நல்லா பார்த்துக்கிடுது. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பயன்படுத்தப்படுது. தோல் மற்றும் முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதும் உதவுது. மேலும் ஆபத்தான நோய்கள் மற்றும் தொற்று நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய ஜாதி பத்திரி பயன்படுது.

ஒரு மணி 45 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜாதி பத்திரிகையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜாதி பத்திரி ஒரு நறுமண பொருளாக இருக்கிறதுனால இது வந்து மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுது. பதட்டம் ஏற்படக்கூடிய நேரங்களில் அந்த பதட்டத்தை குறைத்து நம்மை அமைதியாக உணர வைக்கிறதுக்கு இந்த ஜாதி பத்திரி பயன்படுது. மேலும் மன சோர்வு ஏற்பட்ட நேரங்களில் இந்த ஜாதி பத்திரியை உணவோடு சேர்த்து எடுத்துக்கும் போது அந்த மனச்சோர்வையும் நீக்குகிறது. அது மட்டுமின்றி நினைவாற்றலையும் பெருக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஜாதி பத்திரிக்கு இருக்குது.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:54 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜாதி பத்திரிகையின் மருத்துவ பயன்கள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சருமத்திற்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஜாதி பத்திரி. அதே மாதிரி தூக்கமின்மைக்கு சிகிச்சை அளிக்குது. இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை பிரச்சனையால் பலரும் பாதிக்கப்படுறாங்க. தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் வந்து மன அழுத்தம் பதட்டம் தான். அந்த மன அழுத்த பதட்டத்துக்கு இந்த ஜாதி பத்திரி ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறதுனால தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது மருந்தாயிருது. அதனால நமக்கு தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா உணவுப் பொருட்களோட சில வீட்டு வைத்தியங்களாக இந்த ஜாதி பத்திரியை வந்து எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த ஜாதி பத்திரி ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது.

அதே மாதிரி சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஜாதி பத்திரி இருக்குது. ஜாதி பத்திரியில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய திறன் இருக்குது, சிறுநீரக கற்கள் உருவாக்குவதை தடுக்க உதவுது, சிறுநீரக நோய் தொற்றுக்கள்லாம் சிறுநீரகத்தோட தொடர்புடைய பிற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் இது பயன்படுது. சளி மற்றும் இருமலை குணப்படுத்துகிறது. காய்ச்சல் மற்றும் காய்ச்சல் ஏற்படக்கூடிய காலங்கள்லையும் வைரஸ் காய்ச்சல் வைரஸ் நோய்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜாதிபத்திரி ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. மேலும் இது வந்து இருமல் சிரப்பு தயாரித்தலில் பயன்படுத்துகிறாங்க இந்த ஜாதிபத்திரியை. ஜாதிபத்திரியை ஆஸ்துமா நோய்களுக்கும் கூட ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த மாதிரி இன்னைக்கு ஜாதிபத்திரியின் மருத்துவ பயன்கள் என்னென்ன, எப்படியெல்லாம் அதை சாப்பிடணும், உணவுப் பொருட்களாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடியில் அடுத்த பாடல் வருது, கேளுங்க. இதுவரைக்கும் நலம்தானா நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்களோட ஃபேவரட் ஷோ குக்கு. குக்கு நிகழ்ச்சியில் நேரிலே உங்களுக்கு பிடித்த பாடல்களை, விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு பெறலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9444336097949 4433670794. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வச்சிங்கன்னா குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலையும் கேட்கலாம். அப்படி நிறைய நேர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா, ஆலங்குளத்திலிருந்து கனி ரவி பாடல் கேட்டிருக்கிறாங்க. பம்பாய் திரைப்படத்திலிருந்து

கேட்டுட்ருக்கிறீங்க குக்கூனம் எஃப்எம் ரெயின்போ 102.6 வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாடல், பெண்ணே நீயும் பெண்ணா அப்படிங்கிற பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. காமராஜ நகர்லேருந்து ஜான்சன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: குக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. பாப்பாங்குளத்திலிருந்து மணி விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலேருந்து எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கிற பாடல், பெண் குரலில் வரக்கூடிய பாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ.

நேர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க உடையாம்புலி, பால், திரகரன், ஆகாஷ்.

0: நெல்லையின் இசைக்களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு. நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் சேவல் திரைப்படத்திலிருந்து துளசி செடி அப்படிங்கிற ஒரு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்னை நகர்லேருந்து உத்ரா.

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களின் விருப்ப பாடல்களோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க குக்கு. அடுத்ததா வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி அவங்க கேட்ட பாடல் தான் கேட்க போறோம். மழை திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க வானர்முட்டியிலிருந்து நம்பிராஜ்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு. வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் நாம கேட்க போகிறோம். பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்திலிருந்து எட்டில் அழகு அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவா நாடானூர்லேருந்து மாறி

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. நேர்களின் விருப்ப பாடல்களோடு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து உன் பார்வையில் அப்படிங்கிற பாடல். கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. குக்கோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மன்மதன் திரைப்படத்திலிருந்து நெல்லையிலிருந்து பேபி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பாடலை விரும்பி கேட்டு அத்தனை நேர்களுக்காகவும், முடியாம்புலியிலிருந்து பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ், முன்னீர்புலத்திலிருந்து பிரதீக்ஷா, நாசிரியத்திலிருந்து கே ராஜேஸ்வரன், அஜய், சந்தோஷ், தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம், நெல்லை உமா, நெல்லை முக்கோடலேருந்து சந்திரன், குருவன்கோட்டையிலிருந்து முருகன் தீபக், திருவனந்தபுரத்திலிருந்து பாலமுருகன், உமாராணி, கலை, கற்பகம், செல்வி, நவீன், ரக்ஷனா, அனுஷ்கா, ஊர் பேர் தெளிவாக மென்ஷன் பண்ணலை, அப்புறம் புது சுப்புலாபுரத்திலிருந்து செல்வராஜ், கல்லிடைக்குறிச்சிலேருந்து செல்லப்பா, சுரண்டையிலிருந்து சத்யா, கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ் மாஸ்டர், சுந்தர மகாலிங்கம், திருப்பூர்லேருந்து கனகரத்னம், கவிதா, சுதர்ஷினி, பிரியா பிரகாஷ், சஸ்வின், விவித், லலிதாமணி, அப்புறம் ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா, பாகியலட்சுமி, சரவணகுமார்,

டவுன் கருப்பசாமி, மும்பையிலேருந்து கே என் ராஜன், கோவில்பட்டியிலேருந்து உமா, புத்தூர்லேருந்து தங்கசாமி, சிங்கம்பாறை ஜெரால்டினால், ஐந்தாம் கடலிலிருந்து செல்வம், இவங்க எல்லாருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் மன்மதன் திரைப்படத்திலேருந்து கேட்கலாம். கவலைப்படாதீங்க, இன்று இரவு 8:05 கூட கொக்கோ நிகழ்ச்சி இருக்குது, அதுலேயும் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம்.

பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வேட்பாளராக போட்டியிடும் திருமதி மரகதம் குமாரவேல் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சுகன்யாவும் இன்று மனு தாக்கல் செய்தார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அளவிலான 52வது ஜூனியர் ஆண்கள் கபடி போட்டி அக்டோபர் 9 தேதி முதல் 11 தேதி வரை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திரையருவி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் வந்து பாடல் வரிகள், இடைப்பட்ட இடையில் வரக்கூடிய பாடல் வரிகளை சொல்லுவேன். நீங்கள் அந்த பாடலோட துவக்க வரி, ஆரம்ப வரி, அந்த பாடலோட ஆரம்ப வரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து கலந்துக்கிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வீரன் டெப்ளிகேட் வந்து முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம் முருகன்.
1: மேஜியெல்லாம் சூப்பரா இருக்கு, இப்ப குக்கெல்லாம் பாட்டு சூப்பரா இருக்கு மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க. சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வரி கொடுத்துடலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: மாதங்கள் பதமாக உருவானதோ, மகராணி முகம் இங்கு மெருகேறுதோ.
1: இது என்ன பாட்டு?
0: என்ன பாட்டு கண்டுபிடிங்க. நான் வந்து எப்பவுமே திரையருவிக்கு எந்த க்ளூவுமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதில் பாடல் வரிகளை கண்டுபிடிக்கணுங்கிறதுனால பாடல் வரிகளை சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான்
1: சொல்லுங்க,
0: சொல்லுங்க, இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: மாதங்கள் பதமாக உருவானதோ, மகராணி முகம் இங்கு மெரு

0: இருக்கிறதோ. முருகன் தானே நீங்க? சரி முருகன், நன்றி. அடுத்த நேற்று கேட்டுருவோம்.
1: கேளுங்க மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐந்தாம் கிளையில இருந்து செல்வம் பேசுறேன் மேடம்.
0: எஃப்எம் சவுண்டு கொஞ்சம் குறைச்சு வச்சிருங்களேன். ஐந்தாம் கட்டளை செல்வமா? சரி, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அது என்ன பாட்டுன்னு? சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க இரண்டாவது வந்த நேயர். இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாகர்கோவில்
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: மூன்று மணி 12 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாடல் முதல் வரியை நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர், வணக்கம்.
4: மேடம் வணக்கம். மேடம்
3: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
4: கண்டிப்பா.
3: இப்ப உங்களுக்கு பாடல் வரிய சொல்லிரலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
3: பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம்.
4: பெண்ணும் வீட்டில் நீ செய்த யாரும்
3: முதல் ஆரம்பம் என்னன்னு
4: சொல்லுங்க. அதைத்தான் இருக்கேன்.
3: ஆரம்பத்தை கண்டுபிடிக்காம இதை மட்டும் படிச்சா எப்படி ஆரம்பம் கண்டுபிடிக்கணுமே?
4: அதான மேடம், உங்ககிட்ட போட்டி போட்டு தெரிவிக்க முடியுமா? நானு
3: அப்படிலாம் இல்ல, இது வரிய கொடுத்துருக்கேன், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ்வளவுதான். தெரியலையா? உடையாம்புலி பத்மா, உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்? சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, அந்த பாட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. உடையாம்புலி பத்மாவா?
5: ஆமா.
3: ரொம்ப நன்றி, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
6: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

3:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாடல் முதல் வரியை கண்டுபிடிச்சி என்ன பாடல் அப்படின்னு நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கேடிசி நகர் சிவா. உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாமா? என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, ஒரு பாடல் கேட்குறோம். அன்னையாம் ஒரு தந்தையாம், அது காதல்தான் காதல்தான், ஆதலால் உயிர் காதலின் மணிப்பிள்ளை நாம் பிள்ளை. இது ஒரு பாடல் தான். இடைப்பாளர் என்ன என்ன என்ன பாட்டு? காதல் வானிலே, காதல் வானிலே, ஓ அந்த பாட்டு தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி சிவா. அடுத்த நேயர் வணக்கம். அவங்க இணைப்பு துண்டி

0: இது ஒரு பாடல் தான்.
1: காதல்
0: இடைப்பாளன்,
1: வானிலை காதல்,
0: என்ன என்ன என்ன பாட்டு?
1: காதல் வானிலை காதல்,
0: காதல் வானிலே, காதல் வானிலே,
1: அந்த
0: ஓ,
1: பாட்டு அதே.
0: அந்த பாட்டு தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி சிவா.
1: நன்றிவா.
0: அடுத்த நேயர் வணக்கம். அவங்க இணைப்பு துண்டிப்பு பட்டுருச்சு. சரி, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

3:28 ஆயாச்சு. இதுவரைக்கும் திரையரவி நிகழ்ச்சியில் நான் பாடல் வரிகளை கொடுத்தேன். நீங்கள் முதல் பாடல் வரியோட அந்த பாடல் வரியோட முதல் வரியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இதுவரைக்கும் திரையரவி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபக்லா. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

0: நேர்கள் இதுவரைக்கும் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷோவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது.

தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சரி செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாணவர் மர்ம மரணம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 4:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை கேளுங்க, பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். அதே மாதிரி நாங்களும் கேள்விகளை கேட்குறோம், நீங்க பதில் சொல்ல தயாரா இருங்க. நாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தங்க யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னொருத்தங்க நம்ம உஷா அக்கா தான் வந்திருக்காங்க. உஷா அக்கா
1: சொல்லுங்கக்கா.
0: என்னக்கா வந்துட்டு அமைதியா இருக்கீங்களே?
1: எல்லாமே நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க.
0: அப்படிலாம் இல்லை, நீங்களும் பேசுங்க. உங்க பங்குச்சேர் நான் பேசல, நீங்க பேசுங்க.
1: பேசுங்க பேசுங்க, நேயர்கள் கிட்ட பேசுவோம் ஃபர்ஸ்ட்.
0: நேயர்கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக கேட்குற நேயர்கள் இல்லை, யாரும் வந்து ஃபோன் நம்பர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்காக ஃபோன் நம்பரையும் சொல்லணும். 0462-256-1132, 256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட விளையாடலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் முதல் நேயரே. இப்படியா அடுத்த நேயர்? வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
0: ஐயா, உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே.
2: வணக்கம் சொல்ல கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு அன்பு பாராட்டு.
1: அன்பு பாராட்டு, சரி சொல்லிடுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு,
0: சரி ஐயா, முதல்ல நீங்களே கேள்வியை கேட்டுருங்க.
2: நீங்க கேளுங்க, நான் தெரிய சொல்றேன்.
0: நீங்க சொல்லுவீங்களா?
2: நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட்.
0: இல்ல நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நான் தெரியலன்னு தான் பதில் சொல்லுவேன்.
2: சிம்பிளாவே கேக்குறேன், சரியா?
0: சரி, தெரிஞ்ச மாதிரி கேக்கணும்.
2: ஊர்பே, இது ஒரு அஜித் நடிச்ச படம்.
1: அஜித் நடிச்ச படம்.
0: சரி,
2: அது வந்து இங்கிலீஷ்ல சொன்னா
1: இது இது வந்து இதுக்கு பதில் நானே சொல்றேன். அஜித் நடிச்ச படம் வந்து ராஜா. அது ஆங்கிலத்துல மொழி பெயர்த்தனா கிங், தமிழ்ல மொழி பெயர்த்தா மன்னன், தூய தமிழ்ல மொழி பெயர்த்தா கோ.
0: என்னையா
2: இப்படி ஒண்ணுமே சொல்ல விடாம அவங்களே சொல்லி
1: அன்னைக்குதானே கேட்டேன்.

0: வெள்ளிக்கிழமை தான் கேட்டா அப்புறம் எப்படி மறப்பேன் நானு?
1: சரி வேற கேக்கட்டா,
2: கேளுங்க வேற கேளுங்க.
1: சரி, இது ஒரு ஐந்து எழுத்து கொண்ட தேச தலைவரோட பேரு.
0: தேச தலைவரோட பேரு,
1: முதல் எழுத்து கடைசெழுத்தும் உலகத்திற்கு வேறு பேர்.
0: உலகத்திற்கு வேறு பெயர்,
1: சரியா? அப்புறம் ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்தும் அழகிய பெண்களை குறிக்கும்.
0: அழகிய பெண்கள்.
2: முதல் எழுத்தும் இன்னொரு எழுத்து என்னது?
1: கடைசி கடைசி எழுத்து உலகத்திற்கு வேறு பெயர்.
2: உலகத்திற்கு வேறு பெயர், சரி.
0: பாரதியார்.
1: கேள்விக்கலாமா?
2: இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு கொடுக்கலாமா? வந்து உங்க வீட்டுக்கு ஒரு பூனை வருது.
1: ஓகே.
2: அந்த பூனையை வந்து நீங்க இன்டர்வியூ பண்றீங்க.
1: சரி.
2: எப்படி இன்டர்வியூ பண்ணுவீங்க? அந்த பூனை உங்ககிட்ட என்ன கேள்விலாம் கேக்குங்கறத பாத்துருங்க.
1: என்ன கேள்வி கேட்க பாக்கமா?
2: ஆமா, நீங்க பூனையை இன்டர்வியூ பண்ணுங்க. எப்படி இன்டர்வியூ பண்றீங்கன்னு பாப்போம். பூனை நான் தான்.
1: வாங்க வாங்க. மியாவ் மியாவ் வெல்கம்.
2: மியாவ் மியாவ்
1: மியாவ் மியாவ் வெல்கம். எங்க வீட்டுல இன்னைக்கு சைவம் தான். நீங்க சாப்பிடுவீங்களா?
2: மியாவ் மியாவ்
1: மாட்டீங்க. மியாவ் மியாவ் அசைவம் தான் நீங்க சாப்பிடுவீங்க. இல்ல உங்களுக்கு தயிர் வாங்கி தயிர் திண்டி தரவா?
2: மியாவ்
1: மியாவ் சாப்பிடுவா? மியாவ்
2: மியாவ்
1: தயிர் சாதமும் அசைவம் தான் நீங்க விரும்பி சாப்பிடுறீங்க. மியாவ் மியாவ் சாப்பிடு. மியாவ்
2: மியாவ்
1: புனைக்கு சோறு வைக்கிறது நல்லது மேடம்.
0: புனைக்கு ஏன் நல்லது?
1: அதாவது வீட்டுல வந்து தீய சக்திகள் இருந்தா புனை வராது மேடம்.
2: இப்படி சொல்ல வேண்டாம். இப்படி சொல்ல வேண்டாமா?
1: அப்படிதான் வராது.
2: வராதா?
0: வரும் சார். அது வராதுன்னு என்ன இருக்கு சார்? பாபு சார்
1: சொல்லுங்க.
2: சரி, உங்களுக்கே ஒரு மார்க்க கொடுத்துருவோம்.
1: சரி, ஒரு மார்க்க. நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ஒரு மார்க்க. அவ்வளவுதான். சரியா,
2: கரெக்ட்டா கண்டுபிடிச்சது வந்து உஷா கண்டுபிடிச்சாங்க.
1: ஆமா, வேற உஷா மேடம் தான். கொஞ்சம் இப்ப டாலன்ட் ஆயிட்டாங்க. நம்ம கிட்ட பேசி பேசி டாலன்ட் ஆயிட்டாங்க.
2: பாத்தீங்களா?
0: நிகழ்ச்சியில
2: ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமாக்கா?
0: கேட்டலாம்.

0: 4:14 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். பெருமாள் பத்துல இருந்து கோமதி நமஸ்கரம்
0: பேசுறேன். ஆமா, உஷா உஷா கட்டதான் நீங்க கேக்கணும்.
1: இருந்தாங்க, இப்ப வந்து அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த தாத்தா வந்து 2 வயசு பேரனை தூக்கி கொஞ்சம் போறான் தும்மல், முகத்துக்கு மேல புடிச்சு கொஞ்சுவாங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் தும்மிக்கிட்டே இருந்தாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா மேடம்?
2: எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய சாமி தாத்தா எனக்கு
1: எப்படி தெரியும்?
2: கடிஜோக்குன்ட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது.
1: இதுலதான் யோசிங்க,
2: இதுலதான் பதில்
1: யோசிக்க வைக்கிறதுனா பொதிகை தும்பியே. மேடம் இது டைம் போடுங்க,
2: டைம் போடுங்க மேடம், டைம் போடுங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? அந்த 2 வயசு பையன் தூக்கி
1: கொஞ்சும் போது தும்மிக்கிட்டே இருக்காரு,
2: தும்மிக்கிட்டே இருக்கு,
1: முகத்துக்கு நேரம் புடிச்சு தூக்கி கொஞ்சுவாங்க இல்லையா?
2: ஆமா.
1: அப்படி கொஞ்சும் போது பரம் தும்மல்.
2: ஏன் அப்படி தும்மல்
0: தெரியல.
1: கடி ஜோக்குன்னு சொல்லிட்டேன்,
2: கடி ஜோக்குன்னு சொல்லிட்டீங்க.
0: இந்த பையன் எதுவும் ரொம்ப ஐஸ் வச்சுட்டானா?
1: என்ன
2: யோசிங்கன்னு சொன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க கோமதியம்மா.

0: வந்துட்டு எனக்கு தெரியல, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க.
1: அவன் பொடிப்பையர்.
0: பொடிப்பையர், ஓ அதனால தும்மல் போட்டுட்டே இருக்கான்.
2: பொடி பொடி.
0: சரி, ரொம்ப உட்காந்து யோசிச்சிங்களோ நீங்க.
1: ரூம் போட்டு யோசிச்சேன்.
0: ரூம் போட்டு யோசிச்சிங்களா?
2: நானா தான் மூக்குப்பொடி ரிலேட்டடா ஏதாவது இருக்குன்னு யோசிச்சேன்.
1: சொல்லிருக்கலாம்ல.
2: ஆனா அது மூக்கு பொடியில யோசிச்சோம்னா பொடின்னு ஷார்ட்டா யோசிக்கல.
0: அதுக்கு மேல போக கூடாது. மொத வார்த்தை புத்தகம்.
1: புத்தகம்.
0: சிப்பி. சிப்பி சிப்பி சிப்பி. கடல்ல இருக்கும்ல சிப்பி. மேகம். சாவி. சாவி நாலு வார்த்தை.
1: இந்த நாலு வார்த்தை வச்சு ஒரு குட்டி கதை.
0: ஒரு குட்டி
1: கதை. சிப்பி, மேகம், சாவி.
0: அவ்வளவுதான்.
1: அலாவுதீனோட அற்புத விளக்க தேய்க்கும் போது மேகம் திரண்டு விழுந்தது. கடல்ல விழுந்ததும் அங்க இருந்து ஒரு சிப்பி வந்தது. அந்த சிப்பிக்குள்ள ஒரு சாவி இருந்தது. அந்த சாவிய எடுத்தா எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்த சாவில ஒரு நம்பர் போட்டிருந்தது, மூணுன்னு போட்டிருந்தது. மூணுன்னு போட்டிருந்த உடனே நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்து செல்ஃபில மூணாம் நம்பர் புஸ்தகத்தை எடுத்தேன். மூணாம் நம்பர் புஸ்தகத்தை எடுத்தேன்னா அதை எடுத்து திருப்பின உடனே நான் சற்று முன் சொன்ன கடி ஜோக் இருந்தது. அதை சொல்லி நான் ஒரு மார்க் வாங்கிட்டேன்.
0: அந்த புத்தகத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு கடிச்சோக்கு வந்துருச்சு. என்ன
2: பெரியசாமி தாத்தாவை பார்த்து சொன்னீங்க நீங்க, அதுக்குள்ள புத்தகத்துல இருந்து எடுத்துட்டீல.
0: புத்தகத்துல
1: பெரியசாமி தாத்தாவை பார்த்து சொல்லல. பெரியசாமி தாத்தா தூக்கும் போது தும்மல் போட்டாங்க அப்படின்னு.
0: அவரு உங்க
1: வீட்டுக்கு நான் பெரியசாமி தாத்தா இது
0: பண்ணுனேன்.
1: இது என்னுடைய சொந்த சரக்கு மேடம்.
0: சொந்த
1: நீங்க கதை சொல்ல சொன்னதுனால நான் புக்ல இருந்து எடுத்ததா ஒரு கற்பனை போய் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க.
0: சூப்பர்மா, சூப்பர். உங்க கதை நல்லா இருந்துச்சு. நன்றி.
1: தலைப்பு வைக்கலையே.
0: கதைக்கு தலைப்பு வைக்கலையே. அடுத்தடவை யோசிச்சுட்டு வரும். ஒண்ணு
1: இல்ல, கதைக்கு தலைப்பு மதிப்பெண்.
0: மதிப்பெண்ணாக்க தலைப்பு.
1: இரண்டு மதிப்பெண் வாங்கி கொடுத்துருக்குல்ல.
0: ஆமா, இரண்டு மதிப்பெண் வாங்கி கொடுத்துருச்சு உங்களுக்கு. சரி, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம் நிகழ்ச்சியில. அடுத்ததா

0: 4:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராசாத்தி பேசுறீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கிறோம் ராசாத்தி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்ககிட்ட கேள்வி கேட்டலாமா இல்ல நீங்க கேக்குறீங்களா?
1: ஒரு பாட்டு ரெண்டு வரி சொல்லுதே, நீங்க சொல்லுங்க.
0: சரி சரி சொல்லுதே. அழுறா சொல்லுதே. நீங்க பழைய பாட்டால கேப்பீங்க?
2: சரி கேளுங்க.
1: பழைய பாட்டு வேண்டாமா?
0: ஆமா, பழைய பாட்டு தெரியாதே.
1: சரி, புது பாட்டா படிக்கேன்.
0: புது பாட்டா பாப்போமே. ராசாத்தி எந்த புது பாட்டு பாடுதீங்கன்னு?
1: நாளை
0: சத்தியமா எனக்கு இந்த புது பாட்டு தெரியலையே. டைம் போடாமலே சொல்லிருந்தேன்.
1: பழைய பாட்டு தான் இது, புதுசுன்னு சொல்ல முடியாது.
2: இப்பதானே புது பாட்டு கேக்கேன் நீங்க.
0: இல்ல இது டைம் போடாமலே
1: பழசு இல்ல.
0: இல்ல டைம் போடாமலே சொல்லிருந்தேன், எனக்கு இது தெரியாதுன்னு.
1: நாளை
0: வருவான் நாயகன் என்று நல்லோர்கள் சொன்னார்கள் அன்று. அவங்க பேசாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு
2: பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா தெரியல.
0: தெரியலையே.
1: ரெண்டு பேரும் டக்குன்னு சொல்ல வேண்டிய ஆள் தானே நீங்க ரெண்டு பேருமே.
0: இந்த பாட்டு தெரியாதுல்ல, எப்படி சொல்ல
2: சொல்ல முடியும்? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன பாட்டுன்னு.
1: செந்தூர் முருகன் கோபினிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன்.
0: ஓஹோ, சரி உங்களுக்கு தான் ஒரு மார்க்.
2: சூப்பரா பாடுறீங்க ராசாத்திமா.
0: சரி உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்டுருமா? தங்கை தலையிலே வளைந்து நெளிந்த பாம்பு அது என்ன?
1: தங்கை தலையிலே வளைந்து நெளிந்த
0: பாம்பு அது என்ன?
1: தங்கை தலையிலே
2: அது என்ன பாம்பு?
0: தங்கை தங்கை தலையிலே கங்கை இல்ல, தங்கை
1: தண்ணியா
0: இல்ல?
2: இப்படிலாம் ஒரு பாம்பு இருக்கு போல ராசத்திமா.
1: அப்படி ஒரு பாம்பு இருக்கா? சடை சடையா?
0: எது
1: தலையில பின்னது சடையா?
0: கரெக்டா சொல்லிட்டீல.
2: சூப்பர் சூப்பர்,
0: கரெக்ட். கலக்கிட்டீங்க போங்க. அஜாதி.

0: ஏய் அம்மா
1: வேற
0: வெரி
1: நம்ம
0: குட்.
1: அதைத்தான் நெளிச்சு நெளிச்சு பின்னலோ எப்படினாலும்
0: ஆ அதைத்தான் சொன்னேன், தங்கை
1: எப்படினாலும்
0: தலையிலே வளைந்து நெளிந்த பாம்புன்னு சொன்னேன், பின்னல்னு கரெக்டாக சொல்லிட்டீங்களே.
2: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
0: உங்களுக்கு தான் 2 மார்க்கு. என்னாச்சு இன்னைக்கு எல்லாரும் ரெண்டு ரெண்டா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க?
1: ஏ மேடம், நான் உங்களுக்கு லேசா கொடுத்துருவோம், அதை நீங்க இது பண்ணல, ரெண்டு வரும் சொல்லுவீங்கள.
0: ம், சரி, இப்ப 2 மார்க் வாங்கியாச்சு. நான் ஒரு முட்டை வாங்கிட்டேன், அவங்க ஒரு முட்டை.
2: அவங்க பாடின பாட்டு லேசான பாட்டாம். ஆமா, சரி ராசத்தியம்மா, சூப்பரான பாட்டு பாடிட்டு
0: நாங்க வீட்டுல போய் முட்டையை வாங்கி ஆம்பளைட் போட்டு சாப்பிடுவோம்.
2: நீங்க 2 மார்க் வாங்கிட்டு போங்க.
0: பாட்டு மூவேந்தர் திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: 4:32 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. என்ன உசாக்கா, ஏன் முட்டையவே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் முட்டையை வாங்கி வச்சிருக்கேன் பத்திரமா.
1: பத்திரமா முட்டைலாம் இப்போ உனக்குலாம் கிடையவே கிடையாது.
0: ஏன்
1: அது கிடையாது?
0: எப்படி நான் இருந்தாலும் அது உடையாம பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் நீ ஆம்லேட் போட்டு சாப்பிடணும்.
1: நானா?
0: நீங்களும் சரி நானும் சரி.
1: சரி சாப்பிட்ருவோம். என்ன
0: இப்போ யார் வரான்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாழினி, யாழினி டெய்லி லைனை பிடிச்சி வந்துருதீங்களே எப்படினாலும். ஓடி வந்தீங்க
2: என்ன?
1: சரி ஓகே, கேள்வி கேக்குறீங்களா? நீங்களே தான் கேளுங்க.
2: ஒரு ஆன்ட்டி வந்து திருப்பதிக்கு மொட்டை போட்டு போனாங்களாம்.
1: சரி.
2: அப்ப அங்க போனா அங்கிள் சார் இருந்தாங்களாம்.
1: அங்கிள் சார்
2: அங்க திருப்பி வந்துட்டாங்களாம்.
1: ஏன் மொட்டை போட போனாங்க? அங்கிள்ஸா இருந்தாங்களாம், திரும்பி வந்துட்டாங்களாம். ஏன்? ஏற்கனவே முட்டை வாங்கி உட்காந்துருக்கோம், அதுல மொட்டை வேற உங்களுக்கு
2: என்ன?
1: இப்படிதான் டெய்லி கேள்வி கேட்டு சிம்பிள் தான் சிம்பிள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது
2: என்ன?
1: ரெடி பண்ணீங்களாமா? எனக்கு மொட்டை போட்டு விடாம இருந்தா சரிதான். சரி தெரியல, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
0: மேல் திருப்பதியா? மேல்
1: தாங்க முடியலமா, தாங்க முடியல என்னால.
0: மேல் திருப்பதியா தான் மேல் சங்கீசா இருக்கு.
1: சரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்களோட கடி ஜோக்கு. சரி உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? இப்படி சொன்னீங்களா? சரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டலாமா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கு இப்போ ஒரு கட்டு ப்ளே பண்ணுவாங்க சரிங்களா?
2: புரியல.
0: ஒரு ஆடியோ கட்டு ப்ளே பண்ணுவேன்.
1: அதில் இருக்கிற பாட்டை, மூணு பாட்டு இருக்கு, அது என்னென்ன பாட்டுன்னு மட்டும் எனக்கு சொன்னால் போதும்.
2: ஸ்டார்ட்டாக
1: போடலாம்.

0: யாழினி
1: ஹலோ,
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் ஓடி வந்தேன்.
0: ஐயோ மொட்டை,
1: எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து கொஞ்சம் தெரியுது.
0: என்ன பாட்டு?
1: கேளடி கண்மணி.
0: சூப்பர்.
1: அந்த பாட்டா?
0: அந்த பாட்டு தான். அடுத்து
1: அடுத்து இன்னொன்னு வந்து அந்த பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு. அது இன்னொரு பாட்டு எனக்கு தெரியல. எனக்கு இன்னொரு பாட்டு தான் தெரியுது. அந்த லாஸ்ட் பாட்டு போட்டீங்களா?
0: அந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டு தெரியுதா? அது சூப்பர் பாட்டு.
1: இந்த பாட்டு
0: கடைசி பாட்டு.
1: எனக்கு
0: சுத்தமா
2: மைண்ட் தெரியல.

0: ரெண்டாவது பாட்டு வந்து மறுபடியும் திரைப்படத்துல இருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. சரிங்களா?
1: சரி சரி.
0: ஃபர்ஸ்ட் பாட்டு தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தது. என்ன யாழ் நீ ஓடி வந்தீங்க, சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க நிகழ்ச்சியில, ரொம்ப நன்றி.
2: யாழ்னி அக்கா, இன்னைக்கு நீங்க மார்க் வாங்கிருக்கீங்களா இல்லையா? ஆமா, இல்ல முட்டையா? மார்க் வாங்கலையா? ஒண்ணு சொல்லிருக்கீங்க உஷா, உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்களா முட்டை கொடுப்பாங்களா? என்ன யாழ்னி அக்கா இப்படி தெரியலன்னு சொல்றாங்க?
0: சரி, யாழ்னிக்கே கொடுத்துருவோம், அவ்வளவுதானே. மெனக்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க, என்ன கொடுத்தாச்சு உங்களுக்கு யாழ்னிக்கு? ஓகே, நன்றி
2: நன்றி. இப்போ நீங்களும் முட்டை வாங்கிருக்கீங்களா?
0: மூணாவது முட்டை. சரியா, நம்ம முட்டை சேர்த்து சேர்த்து பக்கத்துல வச்சிருப்போம்.
2: சரி, வச்சுக்கலாம். நன்றி, போயாச்சு யாழ்னி. இப்போ பாட்டு கேட்போம்.

0: 4:42 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேர்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வர நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம், நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம்.
2: கேள்வி கேக்குறீங்களா?
1: கேள்வி
0: கேள்வி கேளுங்க.
1: ஒவ்வொரு படத்துல இருந்து பாடுறாங்க. என்னென்ன படம்? மூணே படம் தான்.
0: புல்லாங்குழல்,
1: மோட்டார்கன் தனித்தனியா, புல்லாங்குழல் தனியா அது ஒரு படம், மேடலின் தனியா ஒரு படம்,
0: சொல்லுங்க.
2: இது மெல்ல திறந்தது கதவு.
1: அதுல ஏது புல்லாங்குழல் வச்சிருந்த பாட்டு?
2: அதுல என்ன வச்சிருப்பாங்க?
0: புல்லாங்குழல் வச்சு
1: மவுத்தார்கன் வச்சிருந்து மோகன் நடிச்சது.
2: மவுத்தார்கன்
0: நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்களே சொல்லிருங்க.
1: சொல்லிடவா? மவுத்தார்கன் வச்சு பாடுறது குங்குமச்சம் இல்ல, நிலவு தூங்கும் நேரம்.
0: ஓ
1: விட்டுப்பட்டுட்டீங்க,
0: ஒரு மார்க் வாங்கிட்டீங்க நீங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு இது. இப்போ நான் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நியூஸ் ரீட் பண்ணால், இப்போ நம்ம சேனல்லலாம் நியூஸ் ரீட் பண்ணுறாங்கல்ல, அதை மாதிரி ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி நீங்கள் அந்த சென்டென்ஸை பேசணும். நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் சேர்த்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த அந்த சென்டென்ஸில் உள்ள பொருள் அந்த சென்டென்ஸ் வரணும்.
1: சரி.
0: தாத்தா வைத்த வடையை காக்கா கவி சென்றது, காக்காவிடமிருந்து தாத்தா பறிக்க முயன்றார், காக்கா பறந்து சென்றது.
1: வணக்கம். தாத்தா வைத்த வடையை காக்காய் பறித்து சென்றது, காக்காயிடம் இருந்து தாத்தா பறித்து
0: சென்றது. வணக்கம் செய்திகள்.
1: வணக்கம். வணக்கம் செய்திகள் வாசிப்பது
2: கண்ணம்மா.
1: தாத்தா சென்று சுட்ட வடையை தாத்தாவிடம் இருந்து காக்காய் வடையை சென்றது.
2: இது நியூஸ் மாதிரி,
0: நியூஸ் மாதிரி இல்லையே நான் சொன்ன
2: கண்ணம்மா. கண்ணம்மா நியூஸ் மாதிரி இல்லையே.
1: நியூஸ் மாதிரி இல்லையா?
0: அதுக்காக தான் நீங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம்னு சொன்னேன், ஆனா இது வரணும், மத்தபடி நீங்க சேர்த்துக்கலாம். வணக்கம் இன்றைய செய்திகள் அப்படி சொல்லி.
1: இன்றைய செய்திகள் புதுமையான செய்தி, தாத்தாவிடம் இருந்து வடையை காக்காய் தூக்கி சென்றது, ஆனால் தாத்தாவிடம் ஏமாற்றமாகிவிட்டார். தாத்தா எப்படியாவது அந்த வடையை பறிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார், ஆனால் அது அவர் கை கிடைக்கவே இல்லை, காக்காய் பறந்து சென்றது. இது புதுமையான
2: வாசிக்கின்றேன். இதை கதை மாறி சொல்லி.
0: வணக்கம் இன்றைய செய்திகள். தாத்தா வைத்த வடையை தூக்கி சென்ற காக்கா, தாத்தா

0: இன்று மொட்டை மாடியில் காக்காவிற்கு வடை வைப்பதற்காக சென்றார். அதே நேரத்தில் அங்கு வந்த காக்கா எதிர்பாராத விதமாக தாத்தாவின் கையிலிருந்து வடையை பறித்து சென்றது. அந்த வடையை பறிக்க தாத்தா முயன்ற போது காக்கா பறந்து சென்றது. நன்றி
1: நன்றி.
0: இப்படிதான் நியூஸ் வாசிக்க
2: சொன்னேன்.
1: நீங்க சொன்னது கதை, கண்ணம்மா சொன்னது கதை.
0: கதை நியூஸ் தான் இப்படி.
2: நீங்க சொன்னது நியூஸ்.
1: சூப்பர்மா, நன்றி.
0: ஒரு பாட்டு போட்டு விட்டுருவோம்.

0: 4:52 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. விசாக்கா, அடுத்து உங்ககிட்ட யாரு கேள்வி கேட்க போறான்னு பாத்துருவோமா?
1: முட்டையில இருந்து தப்பிச்சமா?
0: தப்பிச்சிட்டமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீங்க
0: எப்படி இருக்கீங்க?
2: என்னது
1: உச்சி?
2: உச்சி பச்சையா இருக்கும், உள்ளங்கால் முடியா இருக்கும். அது என்ன?
0: மக்காச்சோளமா?
2: மக்காச்சோளம் இல்ல.
1: பொங்கலுக்கு கரும்பா?
0: சரி, க்ளூ கொடுத்து சொல்லிட்டாங்களே. உடம்பு இல்லாம அது இருக்கும்.
2: பொங்கலுக்கு நீங்க
1: சொல்லிட்டீங்கன்னா
0: என்னது சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கு ஒரு கேள்வின்ன?
2: சரி, ஒரு விடுகதை போய் சொல்லுங்க பாப்போம்.
1: விடுகதை இல்ல, ஒரு நாலெழுத்து உள்ள ஒரு சொல்.
2: அது எனக்கு தெரியாது,
1: ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான், நாலே எழுத்து தான். மொத மூணு எழுத்தை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நகரத்தோட, அத நகரத்தை குறிக்கிற பெயர். ஆங்கிலத்துல இத வந்து அப்படி இப்படி சொல்லுவாங்க, அந்த மூணு எழுத்தை சேர்த்தோம்னா. கடைசி எழுத்து வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பு. இது வந்து நான் அந்த நாலு எழுத்து சொல் என்னது அப்படின்னா, நம்ம சமையல்ல சொல்லுவோம் இதை இப்படி அளவு போடு, இந்த அளவு போடு. பாத்தீங்களா, நான் இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாது. சிட்டிகை தான் கரெக்ட். சிட்டி மூணு எழுத்து சொல்ல வந்து சிட்டி சொல்லுவோமா, ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கை.
2: பிள்ளைதான்
1: சொல்லி தந்தாளா? அப்ப உங்களுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. முள்ளக்காடு பாபு அவங்க ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட், பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம் அவங்க ரெண்டு பாயிண்ட், சுபயாபுரம் ராசாத்தி அவங்க ரெண்டு பாயிண்ட், மீனாட்சிபுரம் யாழினி ரெண்டு
0: பாயிண்ட்,
1: நெல்லை கண்ணம்மா வந்து ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு பாயிண்ட், வெட்காளிப்பட்டி ரேணுகா தேவி அவங்க ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட்.
0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விளையாண்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில கலந்து விளையாண்ட நேயர்கள் இன்னைக்கு சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லாம எங்களுக்கு ஏதோ முட்டை வாங்காம மார்க் கொடுத்தாங்க. வாங்கின முட்டையும் உடைச்சாச்சு போங்க, ஒவ்வொரு மார்க்கையாவது வாங்கிட்டோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா,
1: நான் உஷா.
0: இப்ப நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, கேளுங்க.

0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். RSS இயக்கத்தின் 100-ஆண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெற்றுக் கொண்டார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் நிலையானதாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தாா்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே, 5:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1990 வெளிவந்த திரைத்தகவல்களோடு பாடல்களையும் கேட்க இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு 1990 வந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்க இருக்கிறீங்க. அந்த வகையில் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பி வாசு இயக்கத்தில் 1990 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் பணக்காரன். இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினி ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹீரோவும் நல்லா நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வரக்கூடிய 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் அப்படிங்கிற இந்த பாடலின் போது ரஜினிகாந்த் வந்து ஒரு சிறப்பு பெண் வேஷமிட்டு, அதாவது நல்ல சேலை கட்டி ஒரு பெண் மாதிரியே நடனமாடி ரசிகர்களை குசிப்படுத்தியிருப்பார். இது அவரோட திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படம் 1990 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வெளியான இந்த படத்தில் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறப்பான திரைப்படம். இந்த பணக்காரன் திரைப்படத்தில் இருந்து இப்போ அந்த பாடலை கேட்கலாம். 100 வருஷம் அந்த பாடலையே கேட்டுடலாம்.

5:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் இன்னைக்கு 1990 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் கமலஹாசன் 4 வேடங்களில் நடித்து 1990 வெளியான படம் தான் மைக்கேல் மதன காமராஜன். தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல் நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னா அது இந்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படம் குறித்து இந்த 2 பாடல்கள் குறித்த ஒரு சுவாரஸ்ய தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே முதலாக மெதுவாக இயக்கப்பட்ட, அதாவது ஸ்லோ மோஷன் சாங், ஸ்லோ மோஷன் தொழில்நுட்பத்தில் படமாக்கப்பட்ட பாடல் வந்து இந்த பாடல், சுந்தரி நீயும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை முதல்ல கேஜே யேசுதாஸ் பாடுவதாக இருந்தது. ஆனால் அவரோட தேதி கிடைக்காததுனால இசையமைப்பாளர் இளையராஜா வந்து கமலஹாசனையே பாட வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் இந்த பாடலின் மெட்டை வந்து இளையராஜா உருவாக்கும் போது அதுக்கு வரிகள் எப்படி எழுதுறது அப்படின்னு கவிஞர் வாலிக்கு முதல்ல புரியலையாம். உடனே இளையராஜா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி அப்படிங்கிற திருக்குறளை பாடி காட்டி அந்த சந்தத்தை விளக்குனதை வச்சு தான் அதுக்கப்புறம் வாலி அந்த புகழ்பெற்ற பாடலான பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறாராம். நிகழ்ச்சியில இப்போ மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது கேளுங்க.

5:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு 1990 வெளிவந்த திரைப்படங்களோடு, படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம்

படம் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 1990 வெளிவந்த அஞ்சலி திரைப்படம் தான். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான மாஸ்டர் பீஸ் காவியங்களில் இந்த அஞ்சலி திரைப்படமும் ஒன்று. மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையை சுற்றி ஒரு குடும்பமும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பும் எப்படி மாறுது அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக காட்டிய திரைப்படம் தான் இந்த அஞ்சலி அப்படிங்கிற திரைப்படம். படத்தில் வந்து ரகுவரன் நடித்த அந்த சேகர் கதாபாத்திரத்தில் முதல்ல நடிக்கவிருந்தது வந்து நடிகர் மைக் மோகன் தானா. இயக்குனருக்கு வந்து அவரோட ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் அந்த படத்திலிருந்து விலகிட்டாராம். அந்த வாய்ப்பு தான் வந்து ரகுவரனுக்கு போய் ரகுவரன் வந்து அந்த சேகர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார். நாயகன் 1987 நாயகன் திரைப்படத்தின் போதே வந்து மணிரத்னத்துக்கு அஞ்சலி படத்தின் யோசனை வந்திருக்கு. மலையாளத்தின் பிரபல திரைக்கதை ஆசிரியர் டென்னிஸ் ஜோசஃபை முதல்ல அணுகியிருக்கிறாரு இவர். இவர் அணுகி இந்த வேலை, அதாவது இந்த கதையை வந்து எழுத சொல்லி கேட்டப்போ அவர் மற்ற வேலைகள் காரணமாக அதை தாமதமாக்கியிருக்கிறாரு. அதனால் மணிரத்னமே தன்னோட முழு கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருக்காரு. இந்த அஞ்சலி திரைப்பட கதையை எழுதி படமாக்கியிருக்காங்க.

5:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு 1990 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 வெளியான கேளடி கண்மணி அப்படிங்கிற திரைப்படம் தமிழ் சினிமாவோட மிக சிறந்த காவியங்களில் ஒன்றா இருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் மூச்சு விடாமல் பாடிய மண்ணில் இந்த காதலின்றி பாடல் தான். இது குறித்த ஒரு பின்னணி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த பாடல் வந்து அவர் மூச்சு விடாமல் பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இயக்குனர் வசந்த் வந்து முதல்ல எஸ்பிபியை பார்த்து கேட்டாராம், 5 நிமிடம் வந்து தொடர்ந்து மூச்சு விடாமல் பாட முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு எஸ்பிபி வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னால் பாட முடியும், ஆனால் நான் பாடி முடித்ததுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அப்புறம் மீதி படத்தை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு ரொம்பவே கிண்டலாக சிரித்து பேசினாராம். அதுக்கப்புறம் இந்த யோசனையை வந்து இளையராஜா அவங்க கிட்டே கொண்டு சென்ற போது இளையராஜா சொன்னாராம், பாடல் முழுவதையும் அப்படி பாட முடியாது, அதுக்கு பதிலாக சரணங்களை மட்டும் மூச்சு விடாமல் பாடுமாறு மாற்றி அமைத்தாராம். உண்மையில் எப்படின்னா, 2வது சரணத்தை பாடுறதுக்கு 40 வினாடிகள் ஆனதாம். எஸ்பிபி முதல் 25 வினாடிகள் மூச்சு விடாமல் பாடிட்டு அதுக்கப்புறம் லேசாக மூச்சை இழுத்து விட்டுட்டு மீதி 15 வினாடிகளை பாடி முடித்தாராம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போது அது ஒரே மூச்சில் பாடப்பட்டது போல எடிட் பண்ணி செய்யப்பட்டது தான் இந்த மண்ணில் இந்த காதல் என்று பாடல். இதோ அந்த பாடலையே கேட்டுருவோம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 5:30 ஆயாச்சு. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1990 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 வெளிவந்த திரைப்படங்களில் இந்த புது வசந்தம் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். இதோட இயக்குனர் விக்ரமனுக்கு வந்து இதுதான் முதலாவது திரைப்படம். முதல் படத்திலேயே ஃபீல் குட், அதாவது கதைகளின் ராஜா அப்படின்னு பெயர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெண் சூழ்நிலை காரணமாக 4 இளைஞர்களோடு ஒரே வீட்டில் வாழக்கூடிய கதையாகும். காதலுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான பிளாட்டோனிக் நட்பை வந்து அழகாக காட்டியிருக்கு இந்த படம். எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் வெளியான பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பாடல் இன்னைக்கு வரைக்கும் 90s கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களில் ஒன்றா இருக்குது. இதோ அந்த பாடலை கேட்கலாம்.

5:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1990 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 வெளிவந்த ஒரு எக்காலத்திற்கும் மிக சிறந்த ஒரு க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னா அது வந்து புலன் விசாரணை திரைப்படம் தான். கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் ஆர்கே செல்வமணி இயக்குனராக அறிமுகமான திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் தியேட்டர்களில் 150 நாட்களுக்கும் மேல் ஓடி மாபெரும் பிளாக் பஸ்டர் வெற்றியை வந்து பெற்றிருக்கு. இந்த படத்தில் வில்லனாக நடித்த சரத்குமார் அவர்கள் விஜயகாந்தோட மோதும்போது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சண்டை காட்சி ரொம்ப பயங்கர மிரட்டலாக இருக்குமா. இந்த சண்டை காட்சியின் படப்பிடிப்பின் போது எதிர்பாராத விதமாக சரத்குமார் வந்து அடித்த அடி வந்து கேப்டன் விஜயகாந்த் மீது நிஜமாகவே பலமாக பட்டுருச்சான். இதனால் பயந்து போன சரத்குமார் விஜயகாந்த்கிட்ட கேட்கும்போது விஜயகாந்த் ரொம்பவே பெருந்தன்மையாக பரவாயில்ல காட்சி நல்லா வரவேணும் அப்படின்னு சொல்லி அவர் கூறி சரத்குமாரை தேற்றினாராம். இதோ புலன் விசாரணை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

5:42 கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1970 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கிழக்கு வாசல். இந்த கிழக்கு வாசல் அப்படிங்கிற படம் வந்து ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில், கார்த்திக், ரேவதி, குஷ்பு மற்றும் விஜயகுமார் நடிப்பில் 1990 ஜூலை 12 அன்னைக்கு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு உன்னதமான தமிழ் திரைப்படம் தான். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த படத்தை முதல்ல இயக்குனர் மனோபாலா தான் இயக்குவதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அவர் விலகினான ஆர்.வி. உதயகுமார் வந்து இந்த வாய்ப்பை பெற்று திரைக்கதையை எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் நடிக்கும்போது

இது வந்து நடிகை குஷ்புவுக்கு வந்து தமிழ் மொழியில் ஒரு வார்த்தை கூட தெரியாதான். ஆனாலும் இயக்குனர் கூறியதை உள்வாங்கி ரொம்பவே சிறப்பாக நடித்தாங்களாம். படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட தீ, அதாவது பெரிய தீ விபத்து மற்றும் நடிகர் கார்த்திக் ஏற்பட்ட விபத்து போன்ற பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிகரமான திரைப்படமாக வெளியாயிருக்கு. இதோ அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1990 வெளிவந்த திரைப்படங்களோட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 வந்த திரைப்படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஃபேண்டசி காமெடி திரைப்படம், ஒரு வித்தியாசமான திரைப்படம் வந்து அதிசய பிறவி. ரஜினியோட நடிப்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் ஹிட்டான ஒரு எதிர்பார்ப்போடு, அதாவது ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு ஆக்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அவரோட திரைப்படங்கள். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அதிசய பிறவி அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு அதிசயமான படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் நிறைய காமெடிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி வந்து தன்னோட உடம்பு அடைய தவறாக வந்து யமதர்மன் உயிரை எடுத்த காரணத்தினால தன்னோட உடம்பு வேணுங்கிறதுக்காக அவரோட உருவங்களில் இருக்கக்கூடிய வெவ்வேறு திரைப்படங்களில் வந்த ரஜினியை காமிச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொருத்தரையுமே பிடிக்கல, பட்டா பேஜாராக போச்சுப்பா அவங்களோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடி சீனாக அந்த சீன் அமைஞ்சிருக்கும். தெலுங்கு படத்தின் ரீமேக் இந்த திரைப்படம் வந்து 1988 சிரஞ்சீவி நடிப்பில் தெலுங்கில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான யமுடுகி மொகுடு அப்படிங்கிற படத்தோட அதிகாரப்பூர்வ ரீமேக் தான். தமிழில் இதன் திரைக்கதையை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் சுவாரஸ்யமாக மாற்றி எழுதினார். இந்த அதிசய திரைவீதி திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:55 கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1990 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் சத்ரியன் அப்படிங்கிற திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே குறிப்பாக கேப்டன் விஜயகாந்தோட திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் வந்து இந்த சத்ரியன் திரைப்படம். காவல்துறை அதிகாரியாக வந்து விஜயகாந்துக்கு நடிக்கணும் அப்படின்னா கேட்கவே வேணாம், அவருக்கு ரொம்ப பிடிச்சது கூட அதுதான். என் நிறைய படங்களில் காவல்துறை அதிகாரியாக வந்து அவர் நடிச்சிருப்பார். இருந்தாலும் விஜயகாந்த் நடித்த படங்கள்லேயே ஒரு மிக சிறந்த கிளாசிக் படம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது சத்ரியன் அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய பன்னீர்செல்வம் கதாபாத்திரத்துக்காக அவர் அமைத்த பின்னணி இசை மற்றும் தீம் மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் பிஜிஎம்மாக கொண்டாடப்படுது. சத்ரியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும். இதுவரை நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு செய்தார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுவதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நேர்மைக்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அது வாழ்நாள் முழுவதும் மதிப்பை தரும்.

0: ஓய்ந்திருக்க வேலன் உள்ளத்தில் வாரானோ, உள்ளத்தில் வாரானோ, உள்ளத்தில் வாரானோ.
1: அவமானங்களை சந்தித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நெல்லை பண்பலை 102.6 இல்.

நேரம் 6:13 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6. 100 முறை அல்ல, 1000 முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்திடு ஒரு வெற்றிக்காக.

6:11 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க பக்திமலை நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6.

0: நேரம் 6:27 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. நிழல் கூட தொட முடியாத வேகத்தில் ஓட எண்ணாதே, நிதானமே வெற்றியை நிலைநிறுத்த உதவும்.
1: வலிவான மெய்யுரை நேசா வளனாகூர் வாழ்ந்திடும் ராஜா, வலிவான மெய்யுரை நேசா வளனாகூர் வாழ்ந்திடும் ராஜா.

நேரம் 6 மணி 17 நிமிடம் நேரில் எழுந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6. தொடர்வது சேவை செய்திகள். மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே வந்து செயலாற்றும் வகையில் அரசு அறிவித்துள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்களுடன் ஓட்டப்பிடார மட்டத்தில் 16/9/2026 அன்று, அதாவது நாளை, முகாமிட்டு ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலகங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார்கள். அன்றைய தினம் மதியம் 2:30 முதல் 3:30 வரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஓட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்வார். அதன்பின் மறுநாளான 17/9/2026 அன்று அதிகாலை அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், தூய்மை, போக்குவரத்து, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் போன்றவற்றை ஆய்வு செய்யவுள்ளனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமின் போது பொதுமக்கள் தங்கள் வாழ்விட முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கோரிக்கை மனுக்களையும் வழங்கிடலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா, இசையில் பா விஜய், வரிகளில் இளையராஜா, ரோஷினி, குரல்களில்

ஆறு மணி 15 நிமிடத்தில் சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் ஆலங்குளம் சர்தாராஜா பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஆலங்குளம் அருகே அமைந்துள்ள சர்தாராஜா பொறியியல் கல்லூரியில் 18/9/2026 அன்று காலை 9 மணி முதல் 2 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இம்முகாமில் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்யவுள்ளனர். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, பட்டப்படிப்பு, ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு கல்வி தகுதியுடைய வேலை நடுநர்கள் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை தேடுபவர்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினில் தங்களது சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டெலிகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மை நிரப்பி சப்மிட் செய்ய வேண்டும். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை அளிப்பவர்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் எம்ப்ளாயர் லாகினில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தனியார் நிறுவனங்களில் பணியமர்த்தப்படும் பதிவுதாரர்களின் வேலைவாய்ப்பு பதிவு முப்பு ரத்து செய்யப்படாது. தென்காசி மாவட்டத்தைச் சார்ந்த வேலை தேடும் இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ திமிரு திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா இசையில், முத்துக்குமார் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் சொல்கிறேன் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

6:42 நிமிடத்தில் சேவை செய்திகள் தான் கேட்டிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சரகம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறை சார்பாக தூத்துக்குடி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் 23/9/2026 புதன்கிழமை அன்று காலை 9 மணி முதல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இச்சேர்க்கை முகாமில் இதுவரை தொழிற் பழகுனர் பயிற்சி பெறாதவர்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் ஐடிஐயில் தொழிற்பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற அனைத்து பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10-12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலரும் மற்றும் பட்டயம் மற்றும் பட்டதாரி இளைஞர்கள் என அனைவரும் உரிய அசல் சான்றிதழ்கள் மற்றும் தக்க ஆவணங்களுடன் கலந்து கொள்ளலாம். மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாம் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிற் பழகுனர் இடங்கள் நிரப்பப்படவுள்ளன. இப்பயிற்சியின் போது உதவித்தொகை மாதம் ரூபாய் 10,560 முதல் 11,040 ரூபாய் வரை நிறுவனத்தாரால் வழங்கப்படும். தொழிற் பழகுனர்

சட்டம் 1962-ன்படி இந்நிறுவனங்களில் சேர்ந்து ஓராண்டு தொழிற்பழகுனர் பயிற்சி பெறுபவர்களுக்கு மத்திய அரசின் தேசிய தொழிற்பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும். தேசிய தொழிற்பழகுனர் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றவர்களுக்கு தொழிற்பழகுனர் காலமான ஒரு வருட காலத்தினை முன் அனுபவ காலமாக குறிப்பாக அரசு பணிக்கு கருதப்படும். மேலும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லவும் நல்வாய்ப்பு கிடைக்கும். இது தொடர்பான விவரங்களை அறிய கோரம்பளத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் உள்ள மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரிலோ அல்லது 9499055589 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ தலைநகரம் திரைப்படத்திலிருந்து இம்மான் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் தேவன் மஞ்சரி குரல்களில் சொல்றேன் பாடல் வந்துருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆறு மணி 50 நிமிடத்தில் கேட்டிருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள் தான். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருநெல்வேலி மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 19/9/2026 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெறவுள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ போன்ற கல்வி தகுதியுடைய அனைவரும் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலை நடுநர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்களது சுயவிபரம், கல்விச் சான்று, ஆதார் அட்டை ஆகியவற்றின் நகல்களுடன் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளில் காலை 9 மணிக்கு வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்கலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை நடுநர்கள் தமிழ்நாடு அரசு தனியார் வேலைவாய்ப்பு இணையதளத்தில் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும். முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள தனியார் துறை நிறுவனங்களும் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செய்வது அவசியமாகும். மேலும் வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயன்பெறலாம். இம்முகாமில் பணி நியமனம் பெறும் பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு முகப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும், வேலை நடுநர்கள் இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று பயனடையுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்தேவா இசையில், பா விஜய் வரிகளில் உதித்த நாராயணன், சைந்தவி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கே ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:55 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 இனி வாசிக்க கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரைசை, 7:30 ஆசியஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச் சாரல், ஈகையின் சிறப்புகளாக நச்சினை கூறும் கருத்துகள், பிறகு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz நாளை 16/9/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு வணக்கம்பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று அன்றாட வாழ்வில் உடல் இயக்கம் குறைந்து வருகிறதா, எவ்வாறு அதை ஈடு செய்வது, 10:02 மனம் விரும்புதை நேர்வெப்ப பாடல்கள், 11:00 மணித்திருநாடு கலிங்கா விளையாட்டரங்கம் பற்றிய தகவல்கள். பனிரெண்டு 2:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே வாழ்வில் கிடைத்த வரமாக நீங்கள் நினைக்கும் உறவு எது, 1 மணிக்கு நலம்தானா, கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள், 11:10 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் அதிகாலை எழுந்திருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு கொக்கோ நேயர் உட்பப்படல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், சமரச தீர்வு மையம் பங்கேற்பவர் வழக்கறிஞர்

0: சூரிய நாராயணன் அவர்கள். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல் இசை, 8 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி. எட்டு 8:30 குக்கோ நேர்வு பாடல்கள், 9 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் சங்க இலக்கியம் தமிழரின் வாழ்வியல் கண்ணாடி, 10 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்பப்படல்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்,
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை,
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா,
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
0: நேர்களை அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சிதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில பல்வேறு அறிவியல் தகவல்களோட காற்றலைகள் இணைஞ்சிருக்கிறேன். நான் தான் உங்க கடையம் ஞானவில்சன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ரப்பர் மரத்துலேருந்து பால் வடிகிறத வந்து பார்த்துருப்போம் இல்லையா? பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த டயர்கள் மட்டும் ஏன் கருப்பு கலரில் இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருக்கோமா? இதுக்கு காரணம் ஒரு பெயிண்ட் அடிச்சுப்பாங்களா அப்படின்னு நினைப்பீங்க? அதெல்லாம் இல்லைங்க, இதுக்கு காரணமும் ஒரு கையில் அறிவியல் தான். ஏன்னா வெள்ளை கலரில் ரப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் டயர் செஞ்சு வண்டிக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே என்ன ஆயிரும், அப்படியே தேஞ்சு போயிடும். அதனால் ரப்பரை உறுதியாக்குறதுக்காக அது கூட கார்பன் பிளாக் அப்படிங்கிற கரியை சேர்ப்பாங்க. இதுதான் டயருக்கு கருப்பு கலரை கொடுக்குது. ரோட்டில் வண்டி போகிறப்போ டயர் வந்து சூடாகும். சாதாரண ரப்பராக இருந்ததுன்னா அந்த சூட்டில் அப்படியே உருகி போயிடும். ஆனால் அந்த கருப்பு கார்பன் அந்த வெப்பத்தை வந்து அப்படியே டயர் முழுக்க பரவு செய்து டயர் வந்து வெடிக்காமல் பாதுகாப்பாக நம்ம பயணம் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய அறிவியல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ஆதி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகளில் திப்பு சைந்தவி குரல்களில்

7:06 அறிவியல் தகவலுடன் தெரிய செய்தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வானம் வந்து அப்படியே இருட்டிட்டு வரும்போது என்ன பண்ணும், மயில் வந்து தன்னுடைய தோகையை வச்சு அப்படியே டான்ஸ் ஆடும். மயில் ஆடுனா வந்து நிச்சயம் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்லாம் வந்து எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறக்கூடிய எவ்வளோ தொழில்நுட்பங்களை வச்சு மழை வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கணிச்சு சொல்லிடலாம். ஆனால் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் மயில் ஆடுனா மழை வரும் அப்படிங்கிறத எப்படி சொன்னாங்க? அது மட்டும் இல்லைங்க, மயில் ஆடுச்சுன்னா மயிலுக்கு வந்து மழை வரக்கூடிய அந்த விஷயம் வந்து எப்படி தெரியும்? இதுக்கு பின்னா இதுக்கும் காரணம் வந்து அறிவியல் தான். மழையோ புயலோ வர்றதுக்கு முன்னாடி காற்றுல உள்ள அழுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நம்ம மனித உடலால் உணர முடியாது, ஆனால் மயில்களால் அந்த மாற்றத்தை துல்லியமாக உணர முடியும். பல கிலோமீட்டர்களுக்கு தள்ளி மலை மேகங்கள் கூடி இடி இடிக்கிறப்போ உருவாகிற அந்த குறைந்த அதிர்வெண் கொண்ட சத்தத்தை மயில்களால் கேட்க முடியும். சரி, இதுக்கே வந்து அது தோகை விரிச்சு ஆடுது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசனையாக இருக்கும். மழைக்காலம் தான் வந்து மயில்களுடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். குளிர்ந்த காற்று, இருண்ட வானம், ஈரப்பதமான சூழ்நிலை, இது எல்லாமே மயில்களுக்கு ஒரு விதமான உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் தங்களுடைய துணியை ஈர்க்கிறதுக்காக தான் இப்படி வந்து தோகையை விரிச்சு அழகாக வந்து அது ஆடுது. நம்ம நிகழ்ச்சி வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. சரவணா திரைப்படத்திலேருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் ஹரிணி அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

7:12 கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுட்டு அப்படியே டயர்டாக இருக்கிறப்போ நம்மையே அறியாமல் அந்த கை விரல்கள்லாம் மடக்கி வந்து அப்படியே நெட்டி முறிப்போம். அப்போ வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க, அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து நம்ம நெட்டி முறிக்கிறப்போ நறுக்கு நறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு உடையிற மாதிரி ஒரு சத்தம் வரும், தெரியுமா? அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அது எலும்பு உடையிறதுனாலையோ எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று உரசுனதுனாலையோ வர சத்தம் கிடையாது. நம்ம உடம்புல ரெண்டு எலும்புகள் இணையக்கூடிய அந்த மூட்டு பகுதிகளில் சைனோவியல் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசை மாதிரியான திரவம் இருக்குது. இது வண்டியோட என்ஜினுக்கு ஊற்றுற ஆயில் மாதிரி நம்ம எலும்புகள் உரசாமல் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு லூப்ரிகன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைனோவியல் திரவத்துக்குள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்கள் வந்து இயல்பாகவே வந்து இருக்குது. நம்ம கை விரல்களை அழுத்தி நெட்டி முறிக்கும் போது மூட்டுகளுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளி திடீர்னு அதிகரிக்குது. இதனால் அங்கே வந்து ஒரு வெற்றிடம் இல்லைன்னா ஒரு அழுத்தம் குறைவான நிலை வந்து உருவாகுது. அழுத்தம் குறையிறப்போ அந்த திரவத்தில் உள்ள வாயுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு சிறிய நீர்க்குமிழிகளாக மாறுது. அந்த நீர்க்குமிழிகள் தான் நொடி பொழுதில் என்ன செய்யுது, அப்படி பாப் பாப் அப்படின்னு அது உடையிற மாதிரி அந்த சவுண்ட் வந்து கொடுக்குது. அந்த குமிழிகள் வெடிக்கிற அந்த சத்தம் தான் நம்ம கேட்கக்கூடிய அந்த நறுக்குன்னு வரக்கூடிய அந்த நெட்டி சத்தம். அதே மாதிரி ஒரு தடவை நெட்டி முறிச்சு அந்த குமிழிகள்லாம் உடஞ்ச பிறகு அந்த வாயுக்கள் திரும்பவும் அந்த திரவத்தில் கலக்கிறதுக்கு

குறைஞ்சது ஒரு 20 நிமிடங்களாவது ஆகும். அதனால தான் ஒரு தடவை நெட்டி முறிச்ச விரலை உடனே நம்மளால் திரும்பவும் அது பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் பண்ணுவோம் முடியும். ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. திருவிளையாடல் அரமந்திர திரைப்படத்திலிருந்து டி மான் இசையில், விவேகா வரிகளில், கார்த்திக் கல்பனா ராகவேந்திர குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. திருப்பதி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில், பேரரசு வரிகளில், சங்கர் மகாதேவன் குரலில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 19 நிமிடத்தில் கேட்டுருக்கீங்க அறிவியல் தகவல்களுடன் திரை செய்திகள் தான் நெல்லை பண்பலை 102.6. நம்ம எல்லாருமே வரி குதிரையை வந்து பார்த்துருப்போம். வரி குதிரையோட அழகே வந்து அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த வரிகள் தான், பார்க்கவே அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அது அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி அறிவியல் காரணமும் கிடக்குது. வரி குதிரைகள் வந்து ஆப்பிரிக்கா மாதிரியான பயங்கரமாக வெயில் அடிக்கக்கூடிய இடங்களில் தான் வாழும். அதில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருப்பு உள்ள கோடுகள் வந்து வரி குதிரையோட உடம்புக்கு மேலே ஒரு சின்ன சின்ன காற்று சுழற்சிகளை வந்து உருவாக்கும். இது இந்த காற்று சுழற்சிகள் என்ன பண்ணணும்னா, அதோட உடம்பு வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்கம் புலி மாதிரி வேட்டை விலங்குகள் வந்து துரத்தும் போது ஒரு கூட்டமாக ஓடுற வரி குதிரைகளோட வரிகள் ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு குழப்பத்தையே வந்து உருவாக்குமா. அதாவது மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து ஓடும்போது இந்த விலங்குகளுக்கு வந்து வரி குதிரையை பார்க்கும்போது எது ஒரு வரி குதிரை எது இன்னொரு வரி குதிரை அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாமல் குழம்பி போயிருமா. இதை அறிவியலில் மோஷன் டேசல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வரி குதிரை மேலே இருக்கக்கூடிய இந்த கோடுகள் வந்து அதுக்கான ஏசி கொழுவலை கொசுவலை பாதுகாப்பு கவசம் எல்லாமே சொல்லலாம். நிகழ்ச்சியில் இப்போ திருவிளையாடல் அரமன் திரைப்படத்திலிருந்து டிமான் இசையில் விவேகா வரிகளில் கார்த்திக் கல்பனா ரவீந்தர் குரலில் சொல்கிற பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ரஸி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 7 மணி 25 நிமிடத்தில் நிலைப்பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கீங்க. அறிவியல் தகவலுடன் திரை இசை நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய அறிவியல் தகவல் வந்து தெரிஞ்சுட்டோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், ஜேசி கிஃப்ட் குரலில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியும் கேட்க தவறாதீர்கள்.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
3: என் குழந்தை கூட வழி
2: சொல்லும்,
3: எனக்கு பாட்ட நிப்பாட்டு,
2: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
1: அது எங்க ஊரு அந்த

நேரம் 7:30 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி தான். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையுமே எழுதி முகவரியில் நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 6720002 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக வந்து எந்த நேர்பாடல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டவுன் மேலரத வீதியிலேருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமியாக வந்து கேட்டிருக்கிறாங்க. நானே ராஜா நானே மந்திரி படத்துலேருந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

ஏழு மணிக்கு 15 நிமிடத்தில் ஆசிய ஜெனரல் சங்க கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வீரவநல்லூர், கருணாநிதி, ஜெயராணி, லட்சுமிபுரம், சந்திரன், மாரியம்மாள், சேது, எலிசபெத், தூத்துக்குடி, தர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, கொடியன்குளம், ஜெயச்சந்திரன், மஞ்சுளா இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. வைகாசி பிறந்தாச்சி படத்துலேருந்து நீலக்குயிலே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வண்டியூர் செம்மன் சாலை ஜே ஜே சக்தி ஜனார்தனன் கேட்டிருக்கிறாங்க. வெற்றி விழா திரைப்படத்தில் வந்து பூங்காற்று உன் பேர் சொல்ல அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

7:45 நிமிடத்தில் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன், ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலேருந்து பொன் மானே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 7:50 ஆசையஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம், மீனா, குலையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன் கேட்டிருக்காங்க. வெற்றி கொடிக்கட்டு படத்துலேருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
1: கரு

7:55 ஆசியஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக நிறைய பாடல் கேட்டுருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர்லேருந்து ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர்லேருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்களாம் கேட்டிருக்காங்க. நியாயத்ராசு படத்துலேருந்து வெண்ணிலா என்னோட அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: நேயர்களே, நிறைவு பெற்றது ஆசியஞ்சல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் 100 ஆண்டு கால சேவை குறித்து BJP மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதாக CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31 வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் உரகணம் தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழக அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 MW மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திருமதி சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் தொகுதியில் இந்திய

கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திரு லக்ஷ்மணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நடைமுறையை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த உதவி மையங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல் விளக்க காணொலிகளை தமிழ் மற்றும் ஆங்கில பதாகைகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழிமுறைகளை போக்குவரத்து துறையின் யூடியூப் பக்கத்தில் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜோத்பூர் சென்னை கடற்கரை இடையே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிய இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. 8:06 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வழங்க காற்றலையில் காத்துட்ருக்கிறேன். நான் தான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க. கடம்போடு வாழ்வுலேருந்து நல்ல பெருமாள் கேட்டிருக்கிறாங்க. தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து முத்தமிழ் கவியை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:11 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இனாம் கரிசல்குளத்துலேருந்து ஜெயதுர்கா, உன்னை கூட இணைத்துறவன் படத்துலேருந்து உன்னை கூட இணைத்துறவன் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:15 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மத்தியாலை 1297 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுருக்குறாங்க. கரையிருப்பு சிதம்பர நகர்லேருந்து பாலாஜி பவித்ரா வெண்பா கேட்டுருக்குறாங்க. கட்டபொம்மன் படத்துலேருந்து பிரியா பிரியா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8 மணி 21 நிமிடத்தில் இடத்துல குக்கு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு கிட்டக்கிட்டு ஒத்த எல்லம்ம ரொம்பங்கள் அன்னிக்கிற ரசம்மா என்ற பாடலை இரவு வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்துரை முருகன் கும்மி பாட்டு என்ற படத்திலிருந்து உள்ள பாடலை. நன்றி, வணக்கம் சார்.

0: காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 27 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்பப்பாடில் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுருக்கீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் நம்பற்ற திரைப்படம் இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பகுதியில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆழ்வார்குறிச்சியிலேருந்து சுபா, வள்ளி படத்துலேருந்து என் உள்ளே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:13 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியாலை 1297 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. பழைய பேட்டையிலேருந்து சொர்ணலட்சுமி நல்லையா கேட்டிருக்காங்க. வெறிய வீட்டு பணக்காரன் படத்திலிருந்து பல்லாக்கு குதிரையில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:10 குக்கு நிகழ்ச்சி சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியிலே 1993 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆலங்குளத்திலேருந்து மேரி, படிக்காதவன் படத்திலேருந்து ஜோடி கிளி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8:44 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்தது ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்டுடலாம்.
1: நான் தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து முத்து. நாட்டாமை படத்திலிருந்து மீனா பொண்ணு மீனா பொண்ணு என்ற பாடலை ஒளிபரப்பவும்.

8:49 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. உடையாம்புலியிலேருந்து கண்ணன் ராணி கேட்டிருக்கிறாங்க. ஐயா படத்துலேருந்து சுத்தி போட வேணாமா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8 மணி 54 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து எங்களால் பாடல் கொடுக்க முடியல, இருந்தாலும் அவங்க பேர் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். சுப்பையாபுரம், ராஜாதி, ஆனந்த்ராஜ், அசோக்குமார், ஆலங்குளம், சத்யா, சுகுமார், காருகுருச்சி, சங்கர், கமலேஷ், ராம், திலீப், கிளச்சுரண்டை, பிரம்மசக்தி, செல்வராஜ், முத்துபாலகிருஷ்ணன், முத்துசெல்வன், வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன், மேலப்பாண்டவர் மங்கலம் ஆறுமுகசாமி, மந்திதோப்பு ஆறுமுகசாமி, புதுக்குடி அனுராதா, காவூர் முருகன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், தூத்துக்குடி சீதாலட்சுமி, டவுன் கல்லணை நடராஜன், புதுக்குடி அனுராதா, வீரநல்லூர் விஸ்வநாதன், வெள்ளங்குழி ஸ்ரீராம், பழையப்பேட்டை சுடர் ஆதி இவங்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவான பாடல ஒரு நேயர் வந்து கேட்டிருக்கிறாங்க. சாத்தான்குளத்துலேருந்து வைதேகி கேட்டிருக்கிறாங்க. ஒன்ஸ் மோர் திரைப்படத்துலேருந்து ஊட்டி மலர்ந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நேரம் 9 மணி. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. தொடர்வது இடைவிடா இசைமலை நிகழ்ச்சியில் முதல் பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

நேரம் 9:15 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு தொடர்வது இடைவிடாத இசைமலை.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளி.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 9:29. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் மத்தியாலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளேர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நேர்களே, நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பட்டணத்தில் புதன் திரைப்படத்திலிருந்து ஆர் கோவர்த்தனம் இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் சுப்ரமணியன், ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 9:30 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஈகையின் சிறப்புகளாக நற்றினை கூறும் கருத்துக்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம்.
1: அங்கே பார்த்தது போதும்,
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்ணுக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா.
1: தெய்வம் பொய்யும் கூறுமா,
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம்.

0: 9:35 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 ஈகையின் சிறப்புகளாக நச்சினை குறும் கருத்துக்களை தான் இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பேசுகிறதா சொல்லியிருந்தேன். சங்க காலத்தில் உடையே சமூக அமைப்பு மெல்ல துவங்கி இறுக்கம் பெற்ற நிலையில் இருக்கிறவன் இல்லாதவன் கிடையிலான அந்த வேறுபாடு பெருசாக வந்து தெரிய தொடங்கிச்சு. சங்ககால மக்கள் இன்பத்தையே வந்து இரு வகையாக வந்து கண்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று இல்லற இன்பம், மற்றொன்று பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்லற இன்பம். இல்லாமையால் துன்புறக்கூடிய பிறருக்கு கொடுத்து உதவுவதே நல்லறம். இந்த நல்லறத்தை செய்வதற்காகவே இல்லறம். இதை வந்து நச்சினை தலைவி ஒருத்தி வந்து பாடலொறிகள் மூலமாக வந்து குறிப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தம்பையின் இறந்தோர் மாற்றல் ஆற்றா இல்லின் வாழ்க்கை வல்லாதோரே என்று அந்த வரிகள் வந்து தெளிவாக வந்து கூறியிருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.
1: எத்தனை அழகு.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 39 நிமிடத்தில் இலக்கியச்சரங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 ஈகையின் சிறப்புகளாக நச்சினைக்குறங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் புகழும் புகழால் பெறக்கூடிய இன்பமும் அவ்வின்பத்துக்கு காரணமான கொடை உள்ளமும் அப்படின்னு சொல்லி நச்சினை படல் வந்து தெளிவாக வருது. இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுணர் இருந்தோருக்கு அரும்புணர்வு ஈன் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் கோசனார் அப்படிங்கிற புலவர், ஈதலும் ஈதலால் வரக்கூடிய புகழும் அந்த புகழால் பெறக்கூடிய இன்பமும் அப்படின்னு சொல்லி ஈகையை பற்றி கூறியிருக்காரு. இதுதான் சங்ககால புலவர்கள் கூறக்கூடிய இன்பம், நல்லற இன்பம், பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய இன்பம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டுருக்குது. காவல்காரன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

9:44 இலக்கியச்சரவை தான் கேட்டிருக்கீங்க. ஈகையின் சிறப்புகளாக நற்றினை கூறக்கூடிய கருத்துக்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். பிறருக்கு கொடுத்து உதவும் நல்லற இன்பமே இல்லற இன்பம் அப்படிங்கிற அந்த மனிதநேய கொள்கையை உறுதியுடன் பின்பற்றின சங்ககால மக்கள் கொடுத்து உதவுவதற்கு செல்வம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க. அதற்காகவே பொருள் ஈட்டியிருக்கிறாங்க. செல்வத்தோட பயனும் அதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. தம்மை சார்ந்து வாழ்பவர்கள் துன்புறும்போது அவர்களுக்கு கொடுத்து உதவி அவர்களுடைய துன்பத்தை போக்குவதே செல்வத்தின் பயன் என்பதை, செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் செல்வம் என்பதுவே, ஈட்டிய செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவி புகழுடன் வாழ்பவர்களுடைய செல்வமே போற்றப்பட்டது. இசைபட வாழ்பவர் செல்வம் போல என்னும் தொடரில் புகழுடையவர் செல்வம் போற்றப்படுது அப்படின்னு சொல்லி நற்றினை வந்து தெளிவாக சொல்லியிருக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. நெஞ்சிருக்கும் வரி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

9:52 இலக்கியாச்சாரம் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. ஈகையின் பண்புகளாக நற்றினை குறும் கருத்துக்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஈத்துவக்கும் மனிதநேய இன்பத்தை பெரிதும் விரும்பிய சங்ககால ஆண்கள் பொருள் ஈட்டுவதில் வல்லவர்களாக இருந்தனர். பொருள் ஈட்டுவதற்காக மனைவியையும் மக்களும் இல்லத்தில் தனித்திருக்க நெடுந்தொலைவு பயணங்களை மேற்கொண்டனர். பொருள் ஈட்டுவதில் அந்தளவுக்கு விருப்பமுடையவராக இருந்தனர். செயல்பாடு மனத்தர் செய்பொருட்கு அகழ்வர் ஆடவர் அது அதன் பண்பே. இந்த வரிகளில் ஒரு நற்றினை தலைவி ஆடவர்களின் பொதுவான பண்பு நலனாக செல்வமீட்டும் விருப்பத்தை குறிப்பிடுவது, பொருள் ஈட்டுவதற்காக குடும்பத்தை பிரிந்து செல்ல ஆடவர்கள் தயங்குவதில்லை. அவ்வாறு பிரிய நினைக்கும் தலைவன் மீது தலைவி சிறிது ஊடல் கொண்டாலும் அப்பிரிவு ஏற்புடையதே என தயங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்குது. வஞ்சிக்கோட்டை வழிவன் திரைப்படத்திலிருந்து ராமச்சந்திரா இசையில், கொத்தமங்கலம் சுப்பு வரிகளில், லீலா ஜிக்கி குரல்களில்.

0: மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேர்களை நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. நேர்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்பாடல்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.

0: நண்பருக்கு நீ இரவு வணக்கம் சார், மதுரை ஜவஹர் ஆண்டனி.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படல் வேணும்?
0: பாடல் சார், சட்டமுறை திரைப்படம் சார். அதுல வந்து விஷ்ணு சுரேந்திராயும் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க சார். ஒரு தனிமையிலே ஒரு ராகம் பாடல் சார். நன்றி சார், தேங்க்யூ சார்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: வணக்கம் வணக்கம், நீங்கள் எப்படி தான் இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன சேமிச்சான் பாடத்துல வந்து சோறு கொண்டு போகிற பாட்டு வேணாம்.
0: ஆ, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: பத்து மணி 10 நிமிடத்தில் சுகமான ரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம் சார், கோயில்பட்டி
0: நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? கவிக்குயில் படத்துல வந்து சார் கவிக்குயில் பாட்டு போறேன் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: சார்

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 16 நிமிடத்துல சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது பாலவந்தாலபுரம் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து சின்னவர், பாடல் வந்து அந்தியிலே வானம்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி.

0: 10:22 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை கேட்டுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான ஞானவேந்தருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இதயம் படத்துல இருந்து பொட்டு வைத்த ஒரு வட்ட நீளா அந்த படம் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு தொடர்ந்து நினைக்கிறேன்.

0: 10 மணி 21 நிமிடத்தில் சுகமான நேரங்கள் நீங்கள் சங்க கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கைத்தாலருந்து காந்தி பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: கடலோர கோயிலர்
0: ம்
1: குடியிலே மொழியே.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி நன்றி.

0: நீங்களே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 33 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுருச்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் சுந்தர் சார். நல்லா இருக்கலாம்.
1: ஆமாம் இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: I love India படத்துல சார், காற்று போக்கு I love you அந்த படத்துல
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு. கேட்டி
2: சார்,

0: பத்து மணி 19 நிமிடத்தில் சுகுமாராக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்யா,
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அரங்கேறி இந்திரா பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பஞ்சவர்ணக்கிழமை போடுங்க.
0: ஆ நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: நன்றி.
2: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா.

0: 10:45 நிமிடத்தில் சுகமான ரங்கங்கள் சார் கேட்டுட்ருக்கீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 ப்ளர் மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க
1: சார்? நான் உடம்புல பழனி பேசுகிறேன் சார்.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: இந்த ரயில் பயணங்களை பற்றி அந்த படம் சார்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டு கேட்டு ரசி திறந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.
0: நேர்களை, நீங்களும் சுகமான ராக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எங்கள் 0462256113232 மற்றும் 0462256133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:51 சுகமான ராகங்களை கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: எட்டயபுரம் வேலைக்குட்டி செல்லுக்குமார் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: பட்டாக்கத்தி பயிரன் படத்துல தேவதைங்கிற பாட்டு கொடுங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி சார்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 10:56 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 ஒளிபரப்பு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: தங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அண்ணாமலை படத்துல இருந்து ரெக்கை கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டரசி தொடர்ந்து.
1: தேங்க்யூ.

0: நேரம் 11 மணி, நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். சுகமான ராகங்களில் சங்கட்டிருக்கீங்க நிகழ்ச்சி நிறைவான நேயர். வணக்கம்.
1: இரவு வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னப்பா.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன
1: படம்
0: வேணும்?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், என்ன படம் வேணும்?
1: எனக்கு மாப்பிள்ளை படத்துல இருந்து மானி நீடி கண்ண கொண்ட மானே மானே அந்த பாட்டு
0: நீங்க கேட்ட படம் வந்துருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து.
1: நன்றி நன்றி.

0: மயக்கும் இளமானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே.
1: நேயர்களே, நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1195 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேரம் 11:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் திரைகானம். திரைகானத்தில் முதலாவதாக பி. சுசீலாவின் குரலில் நம் நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஆசை, திருமூர்த்தி, சதி, லீலாவதி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக ஆசை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, சுரேஷ் பீட்டர்ஸ், GV பிரகாஷ் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கப் போகிறோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா, ஹரிஹரன், அனுபமா, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உடன் குழுவினருடன்.

நேரம் 12:34 56 நொடிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருமூர்த்தி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, ராகினி சந்தானம், மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல்கள்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப.

இரவின் மடியில் நிகழ்ச்சியின் நிறைவாக சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரலில் பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நினைவில் என்றவை நிகழ்ச்சியில் இன்று உத்தரவென்றே உள்ளே வா, இரு துருவம், சுமதி என் சுந்தரி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எம்எல் ஸ்ரீகாந்த், எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் உத்தரவென்றே உள்ளே வா திரைப்படத்திலிருந்து.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெங்கி அழைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெங்கி அழை.

நேரம் நள்ளிரவு 1:23:45. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இருதுருவம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் தொடர்கிறது.

கொண்ட கைகளும் இல்லை, கருணை காட்டும் கண்களும் இல்லை, கண்களும் இல்லை, கண்களும் இல்லை, கனிவு கொண்ட கைகளும் இல்லை.

0: அடுத்ததாக ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: எல்லோரும்

ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நேரம் இப்பொழுது 2:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் FM கோல்டின் நெஞ்சம் மறப்பதில்லை. முதலாவதாக மூடு பணி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்ததாக விடியும் வரை காத்திரு திரைப்பட பாடல்களை நாம் இப்பொழுது கேட்கலாம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.

தகுந்த

0: அமிர்தா ஆகியோர்களின் குரல்களில்
1: ஹலோ, இஸ் இட் 4227 56?
2: யா,
1: குட் ஐ ஸ்பீக் டு மிஸ் சுனிதா?
2: ஸ்பீக்கிங்.
1: ஹாய் சுனி, ஐ அம் ராஜா ஹியர், ஹவ் ஆர் யூ?
2: ஃபைன். ஹே, ஹவ் இஸ் எவ்ரிதிங்?
1: எவ்ரிதிங் அகார்டிங் டு பிளான் டார்லிங்.
2: வென் யூ வில் பீ பேக்?
1: அஸ் சூன் அஸ் ஐ ஃபினிஷ். ஹே சுனிதா, சே சம்திங் டார்லிங். சுனிதா, வாட்ஸ் ராங்? சே சம்திங்.

100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்க வருவது ராஜ பார்வை திரைப்பட பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் குரல்களில்

அடுத்ததாக ஒழிக்க வருவது பட்டம் பதவி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல்.

0: Freddie was declared player of the match. The third match of the series will be played at the same venue tomorrow. And with that, we end this news bulletin.
1: நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நாம் இப்பொழுது கேட்கலாம் இனிய ராகம். இனிய ராகத்தில் டாக்டர் குமார்தாஸ் அவர்களின் பாடல், அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் அம்ஜித் அலி கான் அவர்களின் சரோட் இசையும் கேட்கலாம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கே ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தவில். தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

0: சென்னை எஃப்எம் கோல்டு
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்ட மகிழலாம் பக்தி இசையுடன் ஒளி உலா வருகிறது புலரும் பொழுது. முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக MS சுப்புலட்சுமி பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பி. சுஷீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை பக்த பிரகலாதன் திரைப்படத்திற்காக.

அன்னையும் தந்தையும் நான்.

ஒழித்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி சுஷீலா, சூளமங்கலம் ராஜலக்ஷ்மி ஆகியோர் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் 5:29. 10:00. கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, சூலமங்கலம், ராஜலக்ஷ்மி ஆகியோர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.